0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

தே என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமது.

மறைந்தோடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிர்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம்

0: 107.8ல நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: கடிகாரம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அது கூட சேர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே சேமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப இனிமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்காக நிறைய தகவல்களை சத்யா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வீட்டில் கடிகாரமோ இல்லை வாட்சோ பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக்னு போயிட்டே இருக்குங்க. அந்த டிக் டிக் டிக்னு அப்படிங்கிற சத்தம் சாதாரண சத்தம் கிடையாது, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டல். கடிகாரம் ஒருபோதும் நிற்காது, அதே மாதிரி தாங்க நம்மளுடைய கனவும் நிற்கவே கூடாது. சில நேரம் சோர்வு வரும், சில நேரம் தோல்வி வரும், சில நேரம் அவமானங்கள் வரும். ஆனால் வாழ்க்கை சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நிக்காத நகர்ந்துகிட்டே இரு, உன்னோட இலக்கு நோக்கி போய்கிட்டே இரு அப்படிங்கிறது. பல பேருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும், டாக்டர் ஆகணும், சிங்கர் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவு விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார்? இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்ன தான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: என்ன கேள்வி கேட்டாலும்
2: வகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முதல் தகவலாகவே உங்களுக்கான ஒரு சூப்பரான அதே மாதிரி சந்தோஷமான ஒரு தகவல் தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏற்காட்டில் இப்போது 22ஆம் தேதியிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இல்லையா இந்த ஏற்காடு ஃப்ளவர் ஷோ. இந்த ஃப்ளவர் ஷோ வந்துட்டு வர 28ஆம் தேதி வரைக்குமே நடக்கிறதுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது இன்னும் 3 நாட்கள் நீட்டிச்சு 31ஆம் தேதி வரைக்குமே நடக்கும் அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஏற்காடு ஃப்ளவர் ஷோ கோடை விழா வந்துட்டு இன்னும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்குது. மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 28ஆம் தேதி நடக்கும் அப்படி மாதிரி மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையை ஏற்று மேலும் 3 நாட்கள் நீட்டிச்சு வர 31ஆம் தேதி வரைக்குமே மலர் கண்காட்சி நடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலைத்துறை சார்பில் வளாகத்தில் பல்வேறு துறைகள் சார்பிலையுமே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய விற்பனை அரங்குகளில் உணவுப் பொருட்களை விற்கிறதுக்காகவும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னும் இது தொடர்பாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தை நேரில் நீங்கள் அணுகலாம் அப்படி மாதிரி வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோடை விழா வந்துட்டு இன்னும் 2 நாள் தானே இருக்குது. என்னடா பண்ணுறது, நம்ம வந்துட்டு போகவே இல்லையே, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 3 நாட்களுமே வந்துட்டு நடக்க போகுது. ஸோ நீங்கள் இன்னும் யார் போகலை அப்படின்னா போய் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பச்சை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழை பழம் 35 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

மனசு இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறப்பேனோ, ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Yeah, MS on the floor.

0: நின்றுனே தாயோ.
1: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
2: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
3: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
3: ஏய் நானும் வரனே.
1: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
2: கண்டிஷனா?
1: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
3: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
1: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
4: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த

0: தகவல்கள் கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: இப்போ வர 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வந்துட்டு வரப்போகுது. இந்த பக்ரீத் பண்டிகைக்காக சிறப்பு ரயில்களுமே வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சேலம் வழியாக சிறப்பு ரயில்கள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி பெங்களூரு காட்மாண்டா டு கண்ணூர் சிறப்பு ரயில் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 4:30 கிளம்பி கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, சோரனூர், கோழிக்கோடு வழியா அடுத்த நாள் காலையில 7:50 கண்ணூரை அடையும் அப்படின்னு மறுமாறுக்கிறையில் நாளைக்கு காலையில 10 புறப்பட்டு சேலம் வழியா நள்ளிரவு 12:30 பெங்களூரை அடையும். அதே மாதிரி கண்ணூர் டு பெங்களூரு சிறப்பு ரயில் இன்னைக்கு சாயங்காலம் 6:25 புறப்பட்டு கோழிக்கோடு, சோரனூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், பங்காரப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் இதோடைய வழியா வந்து நாளைக்கு காலையில 9:00 பெங்களூருவை அடையும் அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் இந்த வழித்தடத்தில் போகிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால நரியம்பட்டி, தாசனூர், காளியம்மன் கோவில், நேரு நகர், நாச்சம்பட்டி, செலவடை, வெண்ணானம்பட்டி, செலவடை மேடு, டி தோரமங்கலம் ஒரு பகுதி, காண்டம்பட்டி, அதே மாதிரி இந்திரா நகர், பனங்காட்டூர், பழக்காரனூர், நுரச்சிவளவு, வைரவன் ஏரி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9:00 சாயங்காலம் 5:00 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மஞ்சுளாம்பள்ளம், மேட்டுப்பதி, மூங்கில்பாடி, தாத்தையங்கார்பட்டி, செங்கரடு, தேக்கம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9:00 சாயங்காலம் 5:00 வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9:00 கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5:00 தான் வரும். ஸோ அதுக்குள்ளே செல்லுக்கு சார்ஜ் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சமையலுக்கு ஏதாவது மசாலா அரைக்கிறது, இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக மார்ட்டின் கார்ட்ஸுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: கவி ஏற்காட்டுல பிளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலையா இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையா இருக்கட்டும் அதிகமாகவும் கம்மியாகவும் இதே மாதிரி தான் கடந்த சில நாட்களாகவே இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் ரொம்பவும் அதிகமாகாம ரொம்பவும் கம்மியாகவுமே இருக்குது. அது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போவுமே ஆபரண தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படிங்க மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. நேத்து வந்துட்டு 400 ரூபாய் அதிகமானுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 400 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,780 ரூபாய்க்கும் பவுனுக்கு 118,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 295 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைஞ்சி 14,730 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பவுனுக்கு 400 ரூபாய் சரிவடைஞ்சி 117,840 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பவுன் தங்கத்தோடைய விலை 117,840 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தமிழகம் முழுக்கவுமே இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ரேட்டு தான் வந்துட்டு இந்த ரேட்டு. அது மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு 50 ரூபாய் குறைஞ்சி 14,730 ரூபாய்க்கு விற்பனை நடந்துட்டுருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,565 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 116,520 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,85,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.70 காசுகளாக தான் வந்துட்டு இப்போது வரைக்குமே விற்பனையாகிச்சுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட முட்டையோட விலை ஒரு 10 காசுகள் அதிகமாகி 5.70 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் இருந்தது மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ கத்திரி வெயில் அடிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த அக்னி வெயில்னு சொல்லுவோம், பயங்கரமாக வந்துட்டு நம்மளுடைய சேலம் ஃபுல்லாக வந்துட்டு பயங்கர வெப்பத்தோடு வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே 100 டிகிரி தாண்டி பல நகரங்களில் வந்துட்டு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த கத்திரி வெயில் நாளையோட நிறைவடைய இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பலத்த காற்றுடன் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது

பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னும், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் மதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது, வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காணப்பட்டு வரக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக நேற்று தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை ஒரு சில நாட்கள் தாமதமாக தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்னையிலிருந்து மே மாதம் 30 வரைக்குமே இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோடை வெயிலுடைய உச்சகட்டமாக கருதப்படக்கூடிய கத்திரி வெயில் காலம் நாளையோடு நிறைவடைய இருக்குது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னையிலிருந்து மே மாதம் 30 வரைக்குமே இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் காரணமாக வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் மேட்டுநுனியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.81 அடியாகவும் நீர் இருப்பு 40.78 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1709 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படின் மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் வந்து ஜூலை மாதம் வரப்போகுது. ஜூலை மாதத்தில் வந்துட்டு எப்போவுமே மேட்டூர் அணையிலேருந்து நீர் திறப்பு இருக்கிறது கொஞ்சம் சாதகமாக தான் இருந்து வருது. அந்த வகையில் தான் எப்போவுமே வந்துட்டு நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறத பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நீர்வரத்து வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அதே நேரத்தில் நீர் திறப்பு வந்துட்டு அதிக 1000 கனஅடியில் தான் இருக்குது. அதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இன்னையில இருந்து ஜூன் மாசம் 1st வரைக்குமே வந்துட்டு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மற்றும் திருச்செந்தூருக்கு 30, 31

நாட்கள்ல வைகாசி பௌர்ணமி ஒட்டி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வசதியா ரெண்டு நாட்களுமே சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுகள்ல இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், குறிப்பா 30ஆம் தேதி மதியம் 1 மணியிலிருந்து 31ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு 1 சிறப்பு பஸ் வீதம் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர 31ஆம் தேதி சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரியில இருந்து திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படி மாதிரி சேலம் கோட்டை அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த பஸ்கள்லாம் பயணிக்கிற மாதிரி இருக்கீங்க, திருவண்ணாமலையில் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளோட சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி போயிருங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி நம்ம அவசரமாக கிளம்பும் போது கப்புக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். அது எதுவுமே விட்டுட்டு போகாமல் ப்ராப்பராக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, நமது இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீரர் யார், இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ வெயில் பயங்கரமாக வந்துட்டு அடிச்சுட்டே இருக்குது. தமிழகம் முழுக்க 100 டிகிரி தாண்டி வந்து பல நகரங்களில் வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பள்ளிகள் திறப்புமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அங்கே தெரிவிச்சிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ சுற்றிருக்கக்கூடிய வெயிலுடைய எதிரொலியால் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றிருக்கக்கூடிய வெயில் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. வர 1ஆம் தேதிக்கு பதிலாக 4ஆம் தேதிக்கு வந்துட்டு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு அப்புறமா ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு மாதிரி ஏற்கனவே வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கணும் அப்படின் மாதிரி வந்துட்டு பல்வேறு தரப்பில் இருந்துமே அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இது பற்றி முதல்வர் விஜய் அவர்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆலோசனை நடத்திருக்காரு. இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய வானிலை சூழல் மற்றும் ஜூன் மாதத்திற்கான வானிலை முன்னறிவிப்புகளை அரசு கவனத்தில் வச்சுக்கிட்டு பள்ளிகள் திறப்பதற்கு முன்னாடியே சுகாதாரம், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகள், ஒட்டுமொத்த வளாகம் ஆயத்த நிலைகளையுமே வந்து அரசு ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டுருக்குது. இந்த ஆய்வுக்கு அப்புறமா அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய மெட்ரிகுலேஷன் மற்றும் தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகை பள்ளிகளுமே வர ஜூன் மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக மாணவர்களுடைய

நலன் கருதி பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளி நிர்வாகங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா அண்ணாமலை. அவங்க வந்துட்டு ஏற்காடு பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணாமலை. அண்ணா உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக திலக்சன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 97.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: கொடுக்கு பார்வையில என்ன போடுறியே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.

இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சேலம் கோட்டம் சார்பில் இன்னையிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி சேலம், புறநகர், பெங்களூரு, சென்னை, ஓசூர், கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து பஸ்கள் வந்துட்டு இயக்கப்பட இருக்குது அரசு விரைவு போக்குவரத்து கழக முன்பதிவு இணையதளம் வழியாக நீங்க வந்து பதிவு செய்து பயணிகள் போகலாம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது இந்த வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஏதாவது வெளியே போற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தாங்க இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ பச்சை ஆப்பிள் இருக்கு இல்லையா, அந்த பச்சை ஆப்பிள் சாப்பிட்றதுனால உடலுக்கு பல நன்மைகள் வந்துட்டு கிடைக்குதான். இதில் நார்ச்சத்து, வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதுக்கப்புறமா நார்ச்சத்து இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்க உதவுது அப்படின்னும், கலோரி குறைவாக இருக்கிறதுனால உடலடையை கட்டுப்படுத்த இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுது அப்படின்னும், தோல் நலத்தையும் மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்காகவும் இந்த பழம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரிலேட்டட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹெல்த் டிப்ஸ் அப்புறம் வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடான அட்வைசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு செய்திருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நாகராஜ் அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்வில் நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, திறமையை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா? வாழ்வில் நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, திறமையை நம்புபவர்கள் வெற்றி பெறுகிறார்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்திய ஏன் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கருடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம். வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய ஏற்காட்டில் வந்துட்டு ஃப்ளவர் ஷோ 49வது ஃப்ளவர் ஷோ வந்துட்டு இன்னும் 3 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 31ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு இந்த கோடை விழா வந்துட்டு இருக்க போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்துட்டு உணவு அரங்கத்தில் தனியார் நிறுவனங்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்கிறதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கா இளம் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் 22/5/2026 28/5/2026 வரைக்குமே நடைபெற்று வரக்கூடிய 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழாவானது 31/5/2026 அன்னைக்கு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இது வந்து 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் ஒரு பகுதியாக தோட்டக்கலைத்துறை வளாகத்தில் பல்வேறு துறைகள் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உணவு அரங்கத்தில் அதாவது ஃபுட் கோர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னும், விருப்பம் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் திட்ட இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அறையன் 214 மாவட்ட ஆட்சியரகம் சேலம் அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின் மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்காக வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னும் ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா நீலமணி, அவங்க வந்துட்டு தலவாய்ப்பட்டி பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நீலமணி, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் என்ன விஷயங்கள் அச்சு பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8

திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9-7 அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய வந்துட்டு என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம நிலையனுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொன்னீங்கன்னாவே போதும், அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ப்ளேஸுடைய தன்னாணி நானே சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

0: கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார், இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா ததக்காப்பட்டியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், புனிதவதி அக்கா எம் பள்ளப்பட்டி பகுதியிலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா, மாரிமுத்து, சுபாஷ், தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த 2 மணி நேரம் திவாகர் உங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே பேச வந்தாச்சு. இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான தாறுமாறான அற்புதமான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டில் நீங்க விளையாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலே போதும், கால் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்கு என்ன விளையாட்டு கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற பேர் கேட்டலாமா?
2: கண்டுபிடி கண்டுபிடி.
1: கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து 5-7 கலர் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். முதல் டைம் சொல்கிறப்ப 5 கலராக சொன்னால், 2வது டைம் சொல்கிறப்ப அதுலேருந்து 4 கலராக தான் சொல்லுவேன். அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில் இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பா அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கின்ற நாள் உங்களுக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கேன்.
1: சரிங்க மாணிக்கமா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: தெரியுங்க, வண்ணங்கள் வண்ணங்கள்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இந்த விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாட போற விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாம்.
1: ஓகே அண்ணா, உங்களுக்கான 5 நிறம் என்னன்னா, நீலம், ஊதா, சிவப்பு, பச்சை, மஞ்சள். நீலம், ஊதா, பச்சை, மஞ்சள்,
3: சிவப்பு.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து பச்சை, சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை. பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை,
3: நீலம்.
1: சூப்பர். அடுத்து சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, கருப்பு, ஊதா. சிவப்பு, மஞ்சள், கருப்பு, ஊதா,
3: வெள்ளை.
1: சூப்பர் சூப்பரா நீங்க மாணிக்கம் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. எல்லா இதுக்குமே கரெக்டாக சொல்லி செமையாக விளையாண்டார் மாணிக்கம்மன்னா, ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்களும் யாராவது வந்து கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டை விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடலாம். உங்கள்கிட்ட நான் 5-7 கலர் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். 2வது டைம் சொல்கிறப்ப முன்னாடி பாட்டு கேட்டு விளையாடுவோம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து 5-6 கலர் சொல்லுவேன். அந்த 6 கலரையும் நான் 2 டைம் தான் சொல்லுவேன். 2வது டைம் சொல்றப்ப முன்னாடி சொன்ன கலர்ல இருந்து ஒரு கலர் கம்மி பண்ணி சொல்லு. அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ தான் சூப்பரான நேயர்கள்லாம் விளையாண்டாங்க. இதை நீங்களும் விளையாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-701-078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. இது வரைக்கும் நம்ம எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பாக நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வேணுமா?
1: நீலம், ஊதா, சிவப்பு, பச்சை, மஞ்சள். நீலம், ஊதா, சிவப்பு, மஞ்சள்,
2: பச்சை.
1: சிறப்பு. ஊதா, பச்சை, மஞ்சள், வெள்ளை, நீலம், கருப்பு. ஊதா, பச்சை, மஞ்சள், வெள்ளை, கருப்பு,
2: நீலம்.
1: ஓகே. பச்சை, சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை, ஊதா. பச்சை, சிவப்பு, நீலம், வெள்ளை, ஊதா,
2: கருப்பு.
1: அற்புதமா லாணிக்கு பாஸ்கரண்ணா, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: அண்ணா, நன்றி. டால்மியா காலனியில இருந்து பாஸ்கரண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. நான் 5 கலர்ல ஆரம்பிச்சு 6 கலர் வரைக்கும் வந்தேன், சூப்பரா விளையாண்டு பிடிச்சாரு. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்களும் யாராவது இன்னைக்கு வாகை சுடுவால இந்த விளையாட்டு விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-701-078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது வாக்கறேன் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். நீங்கள் வந்து கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் ஒரு சாமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கும் மக்களே, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இந்த பாடலுக்கு பிறகு விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏ வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏ நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வாகை சூடவாவில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து 4 5 கலர் சொல்லுவேன். அது 2 டைம் தான் சொல்லுவேன். 2 டைம் சொல்கிறப்ப ஒரு கலர் விட்டு சொல்லுவேன். அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த அன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணி விளையாடணும். இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
6: ருக்மணி பாட்டி எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்களா?
6: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா இருக்கேன்.
6: சரி,
7: காலையில கொண்டா நல்லா இருக்கிறதுக்கு வந்திருக்கேன்.
6: ஓகே பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? விளையாடுவோமா?
7: கண்டுபிடி.
6: ஆமா, கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கான உங்ககிட்ட வந்து நான் 5 நிறம் சொல்லுவேன். அதுல இருந்து நீங்க ஒன்னு விட்டது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா?
7: சரி.
6: ஓகே, உங்களுக்கான நிறம் பச்சை சிவப்பு கருப்பு நீலம். பச்சை சிவப்பு நீலம் இதுல என்ன விட்டேன்? சூப்பர் பாட்டி. அடுத்து, ஊதா பச்சை மஞ்சள் வெள்ளை நீலம். ஊதா பச்சை வெள்ளை நீலம்
7: மஞ்சள்.
6: சூப்பர் பாட்டி. அடுத்து, வெள்ளை நீலம் ஊதா சிவப்பு கருப்பு. வெள்ளை நீலம் ஊதா கருப்பு
7: மஞ்சள்.
6: இல்ல, இதுல சிவப்பு விட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டீங்க பாட்டி. ரொம்ப நன்றி.
7: நன்றி
6: பாட்டி, நன்றி.
7: நானும் இங்க நிறைய சுற்று வட்டாரத்துல இருக்கு, அதுலயும் உங்களுக்கு பதில் சொல்லி.
6: ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி.
7: நன்றி நன்றி நன்றி.
6: தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாக்கர் என் கூட. இன்றைக்கி வாகை சுடுவாவில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டில் தான் ருக்குமணி பாட்டி விளையாண்டு சூப்பராக முடித்தாங்க. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க மக்களே. இப்போ உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான விளையாட்டை ஜாலியாக விளையாடுவோம் மக்களே.

0: ஏ அனு, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ போகணும். டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
1: என்னம்மா வேணும்?
0: இந்தா இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போட்டு பாக்கலாம்.
1: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும்? அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
0: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
1: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
2: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க வாகை சூடவால. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்ப மறக்காம பேர் ஊர் பேர் போட்டு அனுப்பிடுங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு தாறுமாறான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு கலர் சொல்லுவேன், அதாவது 4-5 கலர் சொல்லுவேன். அந்த 4-5 கலர் சொல்கிறேன்ல, அதில் ஒரு கலரை மிஸ் பண்ணிவிடுவேன். அந்த மிஸ் பண்ண கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி
2: தெரியுமா?
1: மஞ்சள் சிவப்பு பச்சை ஊதா நீலம். மஞ்சள் சிவப்பு ஊதா நீலம்
2: பச்சை,
1: சூப்பரா சொன்னீங்கன்னா. அடுத்து கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் சிவப்பு. கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து வெள்ளை நீலம் ஊதா சிவப்பு கருப்பு பச்சை. வெள்ளை நீலம் ஊதா கருப்பு பச்சை
2: நீலம்
1: இல்ல சிவப்பு. ஆமா, சூப்பரா நீங்க. தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ சோ மச் தீபா. உங்களுக்கும் சூப்பரா மீட்டோம். பாய்
1: பாய் அண்ணா, பாய். காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் வந்து இன்றைக்கி இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: கேட்டு இருக்கீங்க மக்களே, இது பாக்கர் உங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து 5-6 கலர் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். 2வது டைம் சொல்றப்போ ஒரு கலரை விட்டு சொல்லுவேன், அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787701 7 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701 7 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தால் அந்த பாடலோட கருத்துக்களும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: மதுஸ்ரீ.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்.
0: சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதுஸ்ரீ?
1: நாங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர்.
0: காலேஜ் ஃபைனல் இயர். நல்லா படிப்பீங்களா?
1: ஆ,
0: சூப்பர் மதுஸ்ரீ. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
1: ஆஹா, தெரியாது. ஒரு டைம் சொல்லுங்க.
0: உங்ககிட்ட நான் வந்து 5-6 கலர் சொல்லுவேன், சரிங்களா? லைனாக சொல்லுவேன், அதை 2 டைம் தான் சொல்லுவேன். 2வது டைம் சொல்கிறப்ப சொன்ன கலர்லேருந்து ஒரு கலர் விட்டு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1st டைம் 5 கலர் சொன்னால், 2nd டைம் 4 கலர் தான் சொல்லுவேன். அதில் என்ன கலர் விட்டுருக்கேன், என்ன கலர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? சொல்லவா?
1: சொல்லுங்கள்.
0: மஞ்சள், சிவப்பு, பச்சை, ஊதா, நீலம். மஞ்சள், சிவப்பு, ஊதா, நீலம். என்ன கலர் மிஸ் பண்ணிட்டேன்? பச்சை. சூப்பர். அடுத்து கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிவப்பு. கருப்பு, வெள்ளை, பச்சை, சிவப்பு.
1: மஞ்சள்.
0: மஞ்சள். ஓகே. வெள்ளை, நீலம், ஊதா, சிவப்பு, கருப்பு, பச்சை. வெள்ளை, நீலம், சிவப்பு, கருப்பு, பச்சை.
1: ஊதா.
0: ஊதா. ஓகே மதுஸ்ரீக்கு பிரில்லியண்டான மெமரி பவர் இருக்கும் போல. ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்க மதுஸ்ரீ. தேங்க்யூ ஸோ மச்.
1: Thank you.
0: ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுஸ்ரீ கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி மதுஸ்ரீ இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் யாராவது இன்றைக்கி இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701 7 அப்படிங்கிற நம்பருக்கு. வாகை சுடுவாலை இப்போ உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவானி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வாகை சுடவால என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து 5-6 கலர் இல்லைன்னா 5-7 கலர் சொல்லுவேன். அதை 2 டைம் தான் சொல்லுவேன். அந்த 2 டைமும் நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு எந்த கலர் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஐஸ்கிரீமா? என்ன மாதிரி ஃபுட்டி காயாக இருப்பார் போல் ஆல்வின். திருச்சினா மலை கோட்டை, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்கிரீம் சொல்கிறது புதுசாக இருக்குது ஆல்வின். சரி ஆல்வின், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு தெரியுமா?
2: சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம்.
1: ஓகே, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 6-7 கலர் சொல்லுவேன். 2 டைம் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப 7 கலர் சொன்னால், செகண்ட் டைம் சொல்கிறப்ப 6 கலர் சொல்லுவேன். அதில் ஒரு கலர் மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். விளாடுவோமா?
2: விளாட்லாமே.
1: உங்கள் பார்லேஷன்லேயே ஒரு தைரியம் தெரியுது, தெம்பு தெரியுது. ஓகே ஆல்வின், உங்களுக்கான ஃபஸ்ட்டு 7 கலர்: மஞ்சள், நீலம், சிவப்பு, வெள்ளை, ஊதா, கருப்பு, பச்சை. மஞ்சள், நீலம், வெள்ளை, ஊதா, கருப்பு, பச்சை.
2: நீலம்.
1: நான் சொன்னது ரெண்டுலேயுமே மஞ்சள் நீலம் சொல்லிட்டேன். இன்னொரு டைம் சொல்லவா?
2: சொல்லுங்கள்.
1: இப்போ வேறு கலர் சொல்கிறேன்: வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை, ஊதா, சிவப்பு, கருப்பு. வெள்ளை, மஞ்சள், பச்சை, ஊதா, சிவப்பு, கருப்பு.
2: வெள்ளை.
1: அவுட் ஆகிட்டீங்க. அவுட் ஆகிட்டீங்க ஆல்வின்.
2: நீலம்.
1: ஆமாம், நீலம் தான் கரெக்டு. கரெக்டாக சொல்ல வந்த ஆன்சரையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஆல்வின் அவுட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஓகே, கடைசியாக ஒரு கலர் கேட்குறேன்: சிவப்பு, பச்சை, வெள்ளை, மஞ்சள், நீலம், கருப்பு, ஊதா. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், கருப்பு, ஊதா.
2: வெள்ளை.
1: ஓகே, சூப்பராக விளாண்டிங்க ஆல்வின். தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
1: இப்போ நம்ம கூட ஆல்வின் சமய விளையாண்டாரு. ரொம்ப நன்றி ஆல்வின். இப்போ நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட உங்களுக்காக அற்புதமான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நிறைய நேர்கள் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வாகை சுடவால என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து 5-6 கலர் இல்லைன்னா 5-7 கலர் சொல்லுவேன். அதை 2 தான் சொல்லுவேன். அந்த 2 நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு எந்த கலர் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட

0: பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்ப நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட விளையாடுவோமா? ஹலோ, வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்ட மையமுதல் இருந்து கலைச்செல்விக்கு அன்பு திவாகர் அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
1: அருமையா சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் கலைச்செல்வி அக்கா. கண்டிப்பா சொல்றேன் கலைசெல்வி அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
1: ஆமா, வண்ணங்கள் சொல்லுவீங்க, அது சொல்லும் பொழுது ஒரு வண்ணத்தை விட்டுட்டு சொல்லுவீங்க, அதை நாங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா அக்கா, விளையாடுவோமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: உங்களுக்கான வண்ணங்கள் என்னன்னா பச்சை, சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை. பச்சை, சிவப்பு, நீலம், வெள்ளை,
1: கருப்பு.
0: கருப்பு. அடுத்து ஊதா, பச்சை, மஞ்சள், வெள்ளை, நீலம். ஊதா, பச்சை, வெள்ளை, நீலம்,
1: மஞ்சள்.
0: ஓகே, அடுத்து கருப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு. கருப்பு, பச்சை, மஞ்சள், சிவப்பு,
1: வெள்ளை.
0: சூப்பர், சூப்பரா லேண்டிங்க கலை செல்வி அக்கா. நன்றி அக்கா.
1: நன்றி தீபாகர்.
0: நன்றி,
1: கருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி அக்கா, நன்றி.
1: நன்றி தீபாகர்.
0: மேட்டூர் வட்டம் அயம்புதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி கலைசெல்வி அக்கா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்களும் யாராவது இன்றைக்கி இந்த விளையாட்டை விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட விளையாடுவோம் இந்த விளையாட்டை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: மாடுபிடி வீரன்.
1: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
2: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
3: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
3: ஏய் நானும் வரனே.
1: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
2: கண்டிஷனா?
1: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
3: அந்த வண்டி இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
1: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
4: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: தெரிஞ்சவங்க எல்லாருமே
3: கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வாகை சூடவாவில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து 4-5 கலர் சொல்லுவேன். அது 2 டைம் தான் சொல்லுவேன். 2 டைம் சொல்கிறப்ப ஒரு கலர் விட்டு சொல்லுவேன். அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணி விளையாடணும். இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தால் அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்கள் பேர்?
8: மேகவர்த்தினி.
7: மேகவர்த்தினி, உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மேகவர்த்தினி
8: மதர்லி ஸ்கை.
7: மதர்லி ஸ்கை, ஓகே, புதுசாக இருக்கு. அப்படின்னா என்னது மதர்லி ஸ்கைஸ்னா? என்னது
8: வானம் போல மனதுடையவள் அப்படிங்கிற மாதிரி.
7: ஓகே, அப்போ மழை பெய்யறப்ப எப்படி இருப்பீங்க? கோபமாக இருப்பீங்களா?
8: ஸ்வீட்டாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேங்க.
7: சரி, ஓகே. நீங்கள் பேசுறது வச்சு தெரியுது. எங்கேருந்து வரீங்க மேகவர்த்தினி?
8: கோயம்புத்தூர்.
7: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ் மேகவர்த்தினி?
8: காளான் ஃபேமஸ்.
7: நீங்களும் ஃபுட்டி கேளா?
8: ஆமாங்க.
7: ஏங்க, கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்குது? வால்பாறை இருக்குது, ஊட்டி இருக்குது, காளான் ஃபேமஸ். அப்போ சேலத்தில் காளான் கிடைக்காதா?
8: கிடைக்கும், பட் கோயம்புத்தூர் காளான் மாதிரி கிடைக்காது.
7: ஆமாம், அதுவும் சரிதான். சரி, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
8: ஆ, சொல்லுங்கள், கேட்போம்.
7: ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 6-7 கலர் கொடுப்பேன். 2 டைம் தான் அந்த கலர் சொல்லுவேன். செகண்ட் டைம் சொல்கிறப்ப ஒரு கலர் குறைச்சி சொல்வேன். மிஸ்ட் ஆன கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். விளாடுவோமா?
8: விளாடலாங்க.
7: ஓகே, உங்களுக்கான கலர் வந்து கருப்பு, மஞ்சள்.

அருமையா விளையாண்டுங்க மேகவர்த்தினி, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள் யாராவது இன்னைக்கு வாகை சுடுவால விளையாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட நீங்க இந்த விளையாட்டை ஜாலியா விளையாடலாம். இன்னைக்கு வாகை சுடுவால என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டுல தான் ருக்குமணி பாட்டி விளையாண்டு சூப்பரா முடிச்சாங்க. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க மக்களே. இப்ப உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, நம்ம சோனா எஃப்எம்ல சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான விளையாட்டை ஜாலியா விளையாடுவோம் மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து 5 to 6 கலர் சொல்லுவேன். அந்த 6 கலரையும் நான் 2 times தான் சொல்லுவேன். 2nd time சொல்றப்ப முன்னாடி சொன்ன கலர்ல இருந்து ஒரு கலரை கம்மி பண்ணி சொல்லுவேன். அந்த

0: கிட்ட கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ தான் சூப்பரான நேயர்கள்லாம் விளையாண்டாங்க. இதை நீங்களும் விளையாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகரன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. இது வரைக்கும் நம்ம எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
1: நிஷாந்தினி.
0: நிஷாந்தினி, நீங்கள் எந்த ஊர்? சென்னையா?
1: திருப்பூர்.
0: திருப்பூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிஷாந்தினி? நீங்கள்
1: ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா?
1: என்ன இப்படி கேட்டீங்க? அதில் சூப்பராக ஒர்க் பண்ணுவேன்.
0: சூப்பர், இந்த கான்ஃபிடென்ட் தான் வேணும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
1: சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.
0: இன்றைக்கி வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்னா, உங்கள்கிட்ட நான் 6லேருந்து 7 கலர் சொல்லுவேன், 2 டைம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்ப 7 கலர் சொல்லுவேன், செகண்ட் டைம் சொல்கிறப்ப 6 கலர் சொல்லுவேன். மிஸ் ஆன கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? புரியுதா?
1: ஆ, புரிஞ்சிச்சு.
0: ஓகே, விளையாடுவோமா?
1: விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு 7 கலர் சிவப்பு, பச்சை, வெள்ளை, மஞ்சள், நீளம், கருப்பு, ஊதா. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீளம், கருப்பு, ஊதா.
1: பச்சை.
0: தப்பு, வெள்ளை. ஓகே சரி, உங்களுக்கான அடுத்த கலர் வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை, ஊதா, சிவப்பு, கருப்பு. வெள்ளை, மஞ்சள், நீலம், ஊதா, சிவப்பு, கருப்பு.
1: மஞ்சள்.
0: ஓகே, லாஸ்ட் சான்ஸ். மஞ்சள், நீலம், சிவப்பு, வெள்ளை, ஊதா, கருப்பு, பச்சை. மஞ்சள், நீலம், சிவப்பு, ஊதா, கருப்பு, பச்சை.
1: நீலம்.
0: வெள்ளை. இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ.
0: சூப்பராக விளையாண்டு சமயம் அசத்திட்டீங்க நிஷாந்தினி, ரொம்ப நன்றி. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்கள் யாராவது இன்றைக்கி இந்த விளையாட்டை விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, யாராவது விளையாடணும்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேயர்கள் கால் பண்ணி சூப்பராக விளாண்டிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, யார் கூடயாவது விளாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை காத்துக்கிட்டே இருக்கேன். யாராவது கால் பண்ணுன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் 4-5 கலர் சொல்லுவேன், அது ஒரு சில டைம் 6-7 கூட போகலாம். அந்த கலர்ஸ்லாம் வந்து நான் 2 டைம் தான் சொல்லுவேன். 2வது டைம் சொல்கிறப்போ ஒரு கலர் மிஸ் பண்ணி சொல்லுவேன், அந்த மிஸ் பண்ண கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குற என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: நித்யா.
1: நித்யா, எங்கேருந்து பேசுறீங்க நித்யா? சரிங்க நித்யா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: தெரியாது.
1: உங்ககிட்ட நான் வந்து 5 கலர் சொல்லுவேன், அந்த 5 கலரை 2 டைம் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்ப 5 கலர் சொல்லுவேன், செகண்ட் டைம் சொல்கிறப்ப 4 கலர் தான் சொல்லுவேன். அதில் என்ன கலர் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும்.
2: ஓகே,
1: விளாடுவோமா? உங்களுக்கான கலர் சொல்லிடுறேன், கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிவப்பு. கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு.
2: பச்சை.
1: பச்சை, சூப்பர். அடுத்து ஊதா, பச்சை, மஞ்சள், வெள்ளை. ஊதா, பச்சை, மஞ்சள்,
2: வெள்ளை.
1: ஓகே, பச்சை, சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை, ஊதா. பச்சை, சிவப்பு, நீலம், வெள்ளை, ஊதா.
2: ஊதா
1: இல்லை, கருப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக விளாண்டிங்க நித்யா, ரொம்ப நன்றி. சோனா காலேஜிலேருந்து நித்யா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டுருக்காங்க, ரொம்ப நன்றி நித்யா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் இன்றைக்கி கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக சூப்பராக விளையாடியா கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருங்கன்னு கேட்டுக்கிட்டு, நிகழ்ச்சியை பற்றின அதாவது வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அன்பேண்டி நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சூடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அறிவியலாளர்களையே குழப்பிய விசித்திர மீன், இதனுடைய ரகசிய வாழ்க்கை பத்தி தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே மிரண்டு போயிருவீங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்மளுடைய கிராமத்து கிணறுகள்லயும் குளங்கள்லயும் பாம்பு போல நெளிஞ்சு செல்லக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரினத்தை எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். இதனுடைய பெயர் விலாங்கு மீன். ஆங்கிலத்துல இதை வந்து இந்தியன் மோட்டில்டு ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட வாழ்க்கை முறை பல நூறு ஆண்டுகளா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களையே வியப்புல ஆழ்த்தி இருக்குன்னா பாருங்களேன். விலாங்கு மீன்ல மர்மங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை பயணத்தை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நீர்வழி வாழ்க்கை. விலாங்கு மீன்கள்ல வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான சாகச பயணத்தை கொண்டதா இருக்கு. இதுல நன்னீர்ல, அதாவது ஆறுகள் மற்றும் ஏரிகள்ல வாழ்ந்தாலுமே இதோட பிறப்பிடம் அங்க கிடையாது. நடுக்கடலோட ஆழமான இருண்ட பகுதிகளில் தான் இது வந்து முட்டையிலிருந்து முதல் முறையா வெளிவருது. கடல்ல பிறக்கக்கூடிய இந்த சின்ன குஞ்சுகள் கடல் நீரோட்டங்களின் உதவியோட பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு ஆறுகளோட முகத்வாரங்களை வந்தடையுது. அங்கிருந்து எதிர்நீச்சல் போட்டு நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள் மற்றும் சின்ன கிணறுகளுக்கு வந்து சேருது. எந்தவித தொழில்நுட்பமோ இல்லாம இயற்கையாகவே இது வந்து வழியை கண்டுபிடிக்கிறது மாபெரும் ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். தனித்துவமான உடல் அமைப்புன்னு சொல்லும் போது பாக்குறதுக்கு அச்சு அசலா பாம்பு போலவே நீளமா இருக்கக்கூடிய இதனுடைய உடல் அமைப்பு எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்ப பயமுறுத்துங்க. இதனுடைய உடல்ல வலுவழுப்பான ஒரு திரவம் தொடர்ந்து சுரப்பதனால இத வெறு கையில பிடிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். விலாங்கு மீன்கள் இரவு நேரங்கள்ல தான் ரொம்பவே சுறுசுறுப்பா இறை தேடக்கூடிய பழக்கம்

இருக்கு. சின்ன மீன்கள், நண்டுகள் மற்றும் தவளைகளை இது வந்து ரொம்பவே விரும்பி வேட்டையாடும். பழுப்பு மஞ்சள் நிறங்கள்ல இருக்கக்கூடிய புள்ளிகளோட காணக்கூடிய இதனுடைய தோற்றம் சேற்று பகுதிகளில் எதிரிகளோட கண்கள்ல சிக்காம மறைஞ்சிருக்க ஒரு சிறந்த இயற்கை கவசமா செயல்படுது. தண்ணீர்ல இருந்து வெளியே வந்து சேத்துல கூட கொஞ்ச நேரம் உயிர் வாழும் அளவுக்கு இது வந்து கடினமான உடலமைப்பை கொண்டதா இருக்கு. இதோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக நெகிழ்ச்சியான தருணம் இதோட இனப்பெருக்க காலம்தாங்க. பல வருடங்கள் நன்னீர்ல வாழ்ந்து முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கடலை நோக்கி தங்களோட இறுதி பயணத்தை இது வந்து அவசரமா தொடங்குது. இந்த நீண்ட பயணத்தினப்ப இது வந்து எந்த உணவையும் சாப்பிடறது இல்ல. தங்களோட உடல்ல சேமிச்சு வச்சிருக்க கூடிய கொழுப்பை மட்டுமே நம்பி பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நீந்தி தாங்கள் பிறந்த அதே ஆழ்கடல் பகுதிக்கு சரியா போகுது. அங்க முட்டையிட்டதுக்கு அப்புறமா தங்களோட ஆற்றல் முழுவதையும் இழந்து அங்கேயே தங்களோட உயிரையும் தியாகம் செஞ்சுக்குது. ஆழ்கடல்ல தொடங்கி திரும்பவும் ஆழ்கடலையே முடியக்கூடிய இந்த விலாங்கு மீன்களோட சுவாரஸ்யமான வாழ்க்கை சுழற்சி உண்மையாலுமே இயற்கையோட ஒரு மாபெரும் பேரதிசயம் சொல்லலாம். தங்களோட இனத்தை விருத்தி செய்யறதுக்காக உணவு கூட சாப்பிடாம பல ஆயிரம் கிலோமீட்டர்களை துல்லியமா கடந்து செல்லக்கூடிய இதோட உறுதி வியக்க வைக்குது இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷமா வந்து மீன் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட அனுபவங்கள் என்ன மாதிரி இருக்கு, இப்ப நாங்க வந்து எவ்வளவு ஏக்கர்ல மீன் வந்து போட்டிருக்கோம், அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அந்த ஒரு குளம், அதுல பிடிச்ச ஒரு கொஞ்சம் நல்ல லாபகரமா தெரிஞ்சுது. அந்த லாபகரமா தெரியும் போது அடுத்த குளங்கள், நிறைய குளங்கள். ஆமா சாரி, 1990 ஸ்டார்ட் பண்ணேன், இப்ப 2025 ஆகுது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 60-80 ஏக்கர் கிட்ட இருக்கு. 60-80 ஏக்கர் வரைக்கும் உள்ள புது குளங்கள். நம்மள்ட்ட இருக்கிறது 2 ஏக்கர் உள்ள ஒரே ஒரு குளம் தான் நம்மள்ட்ட சொந்த குளம். பாக்கி புது குளங்கள் நிறைய, கோயில் குளங்கள், சரண்சி குளங்கள் நிறைய, அதே போல தனி நபர் குளம், இதே போல குளங்கள்லாம் நிறைய எடுத்து நம்ம மீன் குஞ்சு பண்றோம். அந்த மீன் குஞ்சு பண்றதுல என்னன்னா, 3 ஆங்கிலா வச்சிருக்கோம். இப்ப என்ன வச்சிருக்கோம்னா, மீன் குஞ்சு இப்ப போற மீன் குஞ்சு இப்ப உற்பத்தியான டைம். இதுல இந்த 1 டே குஞ்சு ஸ்டாக் சைஸ், நம்ம என்ன ஸ்வான் செட்டு போடல, அதுக்கு தயார்படுத்தல, அதனால வெளியில தஞ்சாவூர் பகுதியில இருந்து அதை வாங்கிட்டு வரோம். 1 லட்சம் சீட் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கட்லாவோ ரோகோ சராசரி பாத்தீங்கன்னா 800 ரூபா தான் நமக்கு பேக்கிங். 1 லட்சம் குஞ்சு அதை வந்து தனியா நம்ம ஏக்கர்ல சுத்தப்படுத்தி கிளியர் பண்ணி ஒரு 100 குழி, ஒவ்வொரு பாண்டு 100 குழி, அந்த ரேஞ்சில் சுண்ணாம்பெல்லாம் சுத்தமாக காய வச்சு, அதே ஏற்கனவே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதே போல் சுண்ணாம்பு அடிக்கணும். அடுத்து சாணம், 1 ஹெக்டேருக்கு வந்து சுண்ணாம்பு 300 கிலோ அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு சாணம் ஒரு டிப்பர், அதான் ஒரு யூனிட் டிப்பர் போடணும். அதுக்கு தண்ணி ஏற்றணும். தண்ணி ஏற்றினா கலை மீன் வராத அளவுக்கு மிஸ் வலை மூலயமா பம்பிங் வலையில் பண்ணி கட்டி தண்ணி ஏற்றணும். அதுக்கு பிறகு புளுமை மெயின்டைன் பண்ணணும், கள்ள புண்ணாக்கு கரைக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி ஒரு 3 அடி வந்த பிறகு நம்ம அந்த 1 டே குஞ்சை கொண்டு வந்து கட்டலானா கட்டலாம், ரோகுனா ரோகு, மிருகால்னா மிருகால்னு 3 பாண்டில் பிரித்து வச்சிடறோம். தனித்தனியாக நம்ம குஞ்சு உற்பத்திக்கான நம்ம இவ்வளோ குளம் வைக்கிறதுனால நம்ம மீன் குஞ்சுகள் நம்ம தயார்படுத்தினா தான் நம்ம எல்லாத்துக்குள்ள லாபகரமாக இருக்கும். நம்ம குஞ்சை விலைக்கு நம்ம போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம்னா நம்ம விலை அமௌண்ட் அதிகமாக இருக்கும், நமக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறோம், 3ஐயும் தனித்தனியாக வச்சிடறோம். வச்சதில் என்னென்னா, ஒவ்வொரு பாண்டிலையும் வந்து 100 குழியில் சராசரி 10 லட்சம் வைக்கிறோம். ஒவ்வொரு பாண்டில் கட்டலா 10 லட்சம், ரோகுனா ஒரு 15 லட்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம், ஒரு 5 லட்சம் கூட வைக்கிறோம். ஏன்னா ரோகு தான் நல்ல விற்பனைக்கு நல்ல உயர்ந்த மீனாக இருக்குனா ரோகு நல்லா இருக்கு சர்வேல். அது மிருகால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இந்த ரேஞ்சில் வச்சிடறோம். சிசி வைக்கிறோம், புல்லு கண்டை வைக்கிறோம், பொட்டில வைக்கிறோம், 3 கொஞ்சம் ஒன்றி பிரித்து பிரித்து வச்சிடறோம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒவ்வொரு குழியிலயுமே எந்த அளவுக்கு மீன் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சில சமயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பெரிய மீன் வந்து 1-2 விட்டு போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம சின்ன மீனை அதுல விடும்போது அது வந்து அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சரியா இருக்கா என்னன்றத பார்த்துட்டு தான் வந்து மீன் குஞ்சுகளை விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 இல் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: சேலம் மாவட்டம் சின்ன கடை வீதியில இருந்து ராமக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மாம்பழங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரகங்கள் இருக்கு, அது எந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கு, அதே மாதிரி மக்கள் வந்து எப்படி விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அம்மா வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: சேலம், பெங்களூரா, மல்கோவா, இமாம்பாசம் 3 தான் டேஸ்ட். சனங்க விரும்பி வாங்குறது அவங்க தான் கேட்கறாங்க. மற்றெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அறுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் போடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா இதை நாங்கள் கேரண்டி கட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களே கொடுத்துருவோம். இந்த இமாம்பாசு, சேலம் பெங்களூரா, குண்டு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க, நாங்களே அறுத்து கொடுத்துருவோம். அது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அவங்க வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா நாலு மரம் நாள் பழுத்து ஒட்டி வந்து வாங்கிக்கிறோன்னு போயிடுவாங்க.
8: இப்போ இந்த மாம்பழங்கள்லாம் நீங்கள் வேற எங்கேயாவது வெளியூருங்களுக்கு கொடுக்குறீங்க?

0: வெளியூருக்குலாம் ஆங்கிலேயர்களாம் நாங்கள் அனுப்புறது இல்லை. அவங்க வந்து வேணா இங்கே வாங்கிட்டு போவாங்க. இப்போ மெட்ராஸுக்குள்ளேருந்து வராங்க, டூரு பஸ்ஸு அந்த மாதிரி வராங்க, அவங்க வேணா வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் எங்கேயும் வெளியில் அனுப்புகிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு ஆளும் இங்கே ஒர்க்கிங்க்கு ஆள் இல்லை. இங்கே இருக்கிறது வராங்களா விற்கிறவங்களுக்கும் கொடுப்போம், சாப்பிட்றவங்களுக்கும் கொடுப்போம். வெளியூருக்காரங்க வந்தாலும் அதுக்கு தகுந்த பந்தோபஸ்து பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம். பல வேஸ்ட் போகாத அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி கொடுப்போம். இந்த பார்சல் அனுப்புறது, டிவிஸில் போடுறது, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம், எனக்கு பழக்கம். குழுவே வரும், ரொம்ப வேஸ்டாக போகிறதுல குப்பை வண்டி வந்து அவங்களே முனிசிபாலிட்டி வந்து அவங்களே போய் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் முதல்ல குப்பை தொட்டிக்கு அங்கங்கே அலையும், இப்போ அவங்களே ரெண்டு நேரம் வராங்க, காலையில் சாயங்காலம் வந்து வேஸ்ட் வச்சு வச்சுருந்தா எடுத்து கொட்டிட்டு போயிடறாங்க. அவங்களே ரொம்ப அழுகலாக இருந்தால், கொஞ்சம் சுமாராக இருந்தால் ஏதோ ஒன்று ரெண்டு விற்போம், ரொம்ப அழுகல்னு ரொம்ப அசிங்கமாக இருந்தால் எடுத்து எல்லாம் கொட்டி போடுவோம். லாபத்தெல்லாம் இதில் எதிர்பார்க்கவே முடியாது, ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு போகும். இதெல்லாம் பல தொழிலில் லாபங்கிறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ முதல்ல கிடச்சிச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வர வர நாலேஜ் மரம்லாம் அதிகமாகி போய் இந்த கொரோனா வந்து அவளை பிடிச்ச எல்லாம் ஊடு ஊடா டெம்போவில் கொண்டு போய் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரொம்ப சீப்பாக மரத்துக்காரங்களாம் விற்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதனால் இங்கே வந்து வாங்குறவங்க கொஞ்சம் சங்கோசப்படுறாங்க, இந்த விலைக்கு விற்கிறீங்க, அங்கேயே கொண்டு வந்து விலை கம்மியாக தராங்க, ரொம்ப சீப்பாக தராங்க, நீங்கள் விலை சேர்த்து சொல்கிறீங்கன்னு நம்மள அவங்க கேள்வி கேட்குறாங்க. அம்மா அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்க, கிட்ட இதுதான் பழம் நல்லாயிருக்கும், வேணா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பழத்தொழில லாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்ப ஒரு நேரம் பார்த்தோம் அப்படின்னா லாபம் வரும், ஒரு நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பழம் எல்லாம் அழுகி போய் நஷ்டமும் ஏற்படும். அதனால இது வந்து ஒரே சரிசமமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சீதா, இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
2: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
1: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
2: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இ-வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நேனோ தொழில்நுட்பத்தின் மூலமா நேனோ பயா அப்படின்ற உருவகத்தை எந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கலாங்க.
2: இப்ப நம்ம நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா நாம வந்து நானோ பயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவகத்தை உருவாக்கி இருக்கிறோம். நானோ உருவகம், அதுக்கு பேர் நானோ பயா. இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேம்புல இருக்கக்கூடிய அந்த அஜாடிராக்டின்ற மூலக்கூறை 10,000 PPM அப்படின்ற அந்த கான்சென்ட்ரேஷன்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து உருவகம் பண்ணிருக்கோம். எப்படி உருவகம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க வெளியில தெளிக்கும் பொழுது அந்த அஜாடிராக்டினுக்கு மேல ஒரு ஒரு கலவையான ஒரு போர்வை வந்து போர்த்தப்பட்டிருக்கும். இது எல்லாமே துகள்களா மாத்திடுவாங்க. துகள்கள்னா சிறு சிறு பந்துகள். நானோன்றது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத தொலைநோக்கியின் மூலமா பார்க்கக்கூடிய, தொலைநோக்கி அது நுண்ணோக்கியின் மூலமா பார்க்கக்கூடிய அந்த நுண் துகள்களுக்கு மேல ஒரு போர்வை போற்றப்பட்டிருக்கு, கலவையான போர்வை. இந்த கலவையான போர்வை எது அப்படின்னு பார்த்தா, நம்ம நண்டு கணுக்காளிகள் இதுல இருந்து கைட்டோசான் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய உடம்புக்கு மேல அதை பாதுகாக்கக்கூடிய அந்த ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஓடுகள்ல இருந்து பயாலஜிக்கல் முறையில இயற்கையான முறையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு இயற்கையான முறையிலேயே உருவாக்கப்பட்ட அந்த கலவைகளான கைட்டோசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலவை போர்வைய நம்ம இது மேல போர்த்தும் பொழுது, போர்த்தி நம்ம ஒரு உருவகத்தை உருவாக்கி அதை தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அஜாட்ராக்ட் நார்மலா தெளிக்கும் போது அது சூரிய ஒளிக்கு ஈஸியா தென்பற்றும், சூரிய ஒளி படு மாதிரி இருக்கும். ஆனா இந்த போர்வை மேல படுறப்ப என்ன ஆகும்னா, போர்வைக்கு உள்ளதான் வந்து அஜாட்ராக்ட் இருக்கணும். அப்ப நம்ம சூரிய ஒளி கற்றைகள் போர்வையை கிழித்து கொண்டு உள்ள போனாதான் இது தாக்கம் ஏற்படும். அத்தோடு மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் இந்த போர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் இயற்கையாவே. அப்படி வந்து ஒரு இதை பண்ணிருக்கிறோம். இது மூலமா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டா, 2 நாள்களுக்கு வரக்கூடிய அந்த அஜாட்ராக்டின் அந்த பூச்சி விரட்டி ஆனது 15 நாட்களுக்கு வர. இந்த இயற்கை வழியில செய்யக்கூடிய அந்த வேளாண்மை செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது பெரிய ஒரு கடவுளுடைய கொடையினே சொல்லலாம். இந்த நானோ தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இது கிடைக்குது. இப்ப இதை வந்து நாங்க வந்து சில பயிர்கள்ல நாங்க வந்து சோதிச்சு பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா தேயிலை. தேயிலையில வந்து கொசியி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சி நம்ம கொய்யாலையும் வரும். கொய்யா காய்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க அம்ம தழும்புகள் மாதிரி வரும், புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஊசி போன்ற இந்த வாய்ப்பகுதியை இந்த கொசு ஈக்கள் உள்ள செருகிறதுனால, அந்த செருகிறதுனால ஏற்பட்ட காயங்கள் தான் இது. இப்ப நம்மளே வந்து கொசு கடிச்சிச்சுன்னா ஒரு சிலருக்கு தோல்ல பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா புள்ளிகள் வரும். என்னன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம திசுகளை அது கொன்றும். அதே மாதிரி செடிகள்லயும் பொறுத்தளவுல தேயிலை, அப்புறம் வந்து நம்ம கொய்யா, அதோட இல்லாம காஷ்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது முந்திரி, இதுல எல்லாத்திலயுமே இந்த தேயிலை கொசு அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கொய்யாவுல வரக்கூடிய பூச்சி என்ன, அது எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது, இதனால விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பாயக்கூடிய நீரானது பூமியில இருக்கக்கூடிய மற்ற எந்த பொருளையும் காணப்படாத அளவுக்கு விசித்திரமான ஆக்சிஜன் ஐசோடப் தன்மையை கொண்டிருக்கிறதா தேசிய அறிவியல் அகாடமி இதழ வெளியான புதிய ஆய்வு தெரிவிக்குதுங்க. பூமியில டைனோசர்கள் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளா, ஆர்ஸ்டைல் அப்படின்ற ஒரு வகை செடிகள் வாழ்ந்து வருது. பாக்கறதுக்கு சாதாரணமா தெரியும். இந்த தாவரத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்க கூடிய

ரசாயன அதிசயத்தை விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் சக்கரி சார் தலைமையிலான குழுவினர் தாவரத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்ப அதனுடைய தண்டு பகுதியில ஓடக்கூடிய நீரானது பூமியில இருக்கக்கூடிய மத்த எந்த தாவரத்திலையும் இல்லாத வகையில விசித்திரமான ஆக்சிஜன் ஐசோடோப் அடையாளத்தை கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நீரின் ரசாயன தன்மை பூமியில

சொல்லியிருப்பேன் அப்படின்னு டாக்டர் ஷார்ப் வியப்போட சொல்கிறாரு. இந்த தாவரத்தோட தண்டு பகுதி வழியாக நீர் வந்து மேலே ஏறி ஆவியாகிறப்ப மேஜிக் நடக்குது. நீரில் இருக்கக்கூடிய லேசான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஆவியாகி ஃபஸ்ட்டு வெளியில் ஏறுது. இதனால் கனமான ஆக்சிஜன் அணுக்கள் தாவரத்தோட தண்டுக்குள்ளாரியே தங்கிவிடுது. செடியோட நுனி பகுதிக்கு நீர் செல்ல செல்ல அதனுடைய ரசாயன வீரியம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஹார்ஸ்டைல் தாவரங்கள் பல கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து வர்றதுனால அதோட படிமங்களை ஆய்வு செய்யறதன் மூலமா டைனோசர்கள் காலத்து சூழலை நம்மளால அறிய முடியும். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில ஈரப்பதம் எப்படி இருந்துச்சு, காலநிலை எந்த மாதிரி மாறி இருக்கு போன்ற ரகசியங்களை இந்த தாவரங்கள் தங்களோட உடலுக்கு டேட்டாவா சேமிச்சு வச்சுக்குதுன்னு சொல்லலாம். இந்த கண்டுபிடிப்பு வெறும் பழைய கதை இல்லைங்க, இது எதிர்கால காலநிலையை கணிக்கிறதுக்கும் உதவும். கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி நிலவக்கூடிய சூழல்ல தாவரங்கள் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆய்வு ஒரு புதிய வழிகாட்டியா இருக்கும். என்னங்க, 400 மில்லியன் ஆண்டுகால ரகசியத்தை நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 35 வருடமா தலைமை ஆசிரியர் பணியில பணியாற்றிட்டு இருக்க முனைவர் சுஜாதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கல்வி பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி முதல்ல இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி தலைமை ஆசிரியரா ஆனாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். சொல்லுங்க மேம், எப்படி நீங்க வந்து இந்த ஜேர்னில வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: என்னோட பேர் சே சுஜாதா. இப்போ நான் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி சின்னமுதலைப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வரேங்க. என்னோட மொத்த பணிக்காலம் 35 ஆண்டுகள். ஆரம்பத்தில் தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக ஒரு 12 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெற்று 2004 அத்தியப்பம்பாளையம்ங்கிற கிராமத்துக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வில் போயிருந்தேன். அந்த பள்ளி தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்த பள்ளின்னு நான் சொல்லலாம். குக்கிராமத்தில் மாணவர்கள் கல்விக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற விஷயத்த நான் அங்கே போய் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த குக்கிராம பிள்ளைங்க வந்து எப்படி கல்வியில் உயர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயங்களை எல்லா பள்ளியிலையும் போய் கற்றுக்கிட்டு வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட அப்ளை பண்ணி அவங்களோட கல்வி தரத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் பல பள்ளிகளில் பணியாற்றியக்கூடிய அத்தனை பள்ளிகளிலையும் கல்வி மட்டும் இல்லை, மற்ற எல்லா சமுதாய குணங்களும் அந்த குழந்தைங்கக்கிட்ட வர்ற மாதிரி அந்த பழக்கங்களை நான் மாணவர்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து 13 ஆண்டுகள் வந்து இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அனுபவத்தில் மறக்க முடியாத தருணம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க மேம்?
2: மறக்க முடியாத தருணம் அப்படின்னா, முதல்ல ஏற்காட்டில் செந்திட்டுங்கிற பள்ளிக்கு ஆசிரியராக நான் பணி செய்ய போயிருந்தேங்க. அங்கே மிக குறை

0: குறைவான குழந்தைகள் தான் பள்ளிக்கு வந்திருந்தாங்க. மீதி எல்லா குழந்தைகளும் தொழில் செய்யறதுக்கு, அதாவது காப்பி விதைகளை பொறுக்கிறதுக்கு எஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவாங்க. படிக்கிறதுக்காக யாரும் பள்ளிக்கு வரமாட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்த தலைமை ஆசிரியர் வந்து அவங்களோட பொருளாதார அந்த நிலையை நினச்சி அவங்க ஈவினிங்கில் அவர் என்ன செய்வாருன்னா, சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்க வீட்லேயே அந்த குழந்தைங்க, அவர் அங்கேயே தங்கியிருக்காரு, அவங்க வீட்டுக்கே அந்த குழந்தைங்களை வர சொல்லி கல்வி வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக வீட்டில் வகுப்பு எடுப்பாருங்க. பள்ளி நேரத்தில் பசங்க மிக குறைவாக தான் பள்ளிக்கு வருவாங்க. இருந்தாலும் அங்கே இருந்த குழந்தைகள் மிகவும் அழகாக படித்தது என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவங்க இப்படி பணியாற்றும் போது நம்ம எல்லா வசதியும் பெற்றிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால் எந்த எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் மறக்க முடியாத அனுபவமாக எனக்கு இருந்தது.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அதாவது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலையிலையும் அவங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் டைம்லேயும் வந்து அவங்க வீட்லேயே வந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தராங்க அப்படின்றத கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்து நீங்களுமே இவ்வளோ தூரம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முனைவர் சுஜாதா மேம், அவங்க எப்படி இந்த ஆசிரியர் பயணத்தில் தொடங்கினாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன

0: சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவை கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே முனைவர் சுஜாதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த கல்வி பயணத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் ஜேர்னில நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு யார் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருந்தாங்க மேம்? யார் உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்க?
3: என்னோட அப்பாவும் அம்மாவும் உடற்கல்வி ஆசிரியர்கள். நான் ரொம்ப சின்ன வயசுல, அதாவது 3 வயது குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க பணிக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க பணியில இருக்கும் பொழுது என்ன பள்ளி வளாகத்துல விளையாட விட்டுட்டு அவங்க பள்ளியில மாணவர்களுக்கு விளையாட்டு கற்றுத்தருவாருங்க. அந்த சூழ்நிலையில நான் அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற ஆசிரியர்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஈடுபாட்டோட கவனிச்சுட்டு இருப்பேன். அவங்க அந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர விதம், அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதை, அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கௌரவம், இது எல்லாமே சின்ன வயசு முதலே என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவர்கள் மாணவர்களை வரிசையாக நிற்க வச்சு பாடம் நடத்துறது, உட்கார வச்சு பாடம் நடத்துறது, இதையெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேயே இலைகளையும் தலைகளையும் எடுத்து வரிசையாக அடுக்கி அவர்களை மாணவர்களாக மனசில் பாவிச்சுக்கிட்டு, இளம் குழந்தையாக இருக்கும் பொழுதே நான் ஆசிரியராக மனசுக்குள்ளே பாவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு கற்பனை தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு எனக்கு ரோல் மாடல்னு எடுத்துக்கிட்டால் என்னோடய அப்பாவும் அம்மாவும்.
1: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மா தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்க கிட்ட தான் நான் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவங்கள பார்த்து தான் நீங்கள் அந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்தது வந்து ஒரு தலைமை ஆசிரியராக வந்து 22 ஆண்டுகள் வந்து பணியாற்றுறதுல நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம்னா எதை நினைக்கிறீங்க மேம்?
3: ஒரு தலைமை ஆசிரியராக நம்ம பணியாற்றுறதுக்கும் ஆசிரியராக பணியாற்றுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆசிரியராக இருக்கோம் அப்படின்னா நம்ம மாணவ

0: மாணவர்களோட மாணவர்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்தினோம்னாவே அதில் வந்து வெற்றி பெற்றுடலாம். ஆனால் தலைமை பண்புன்னு வரும் பொழுது ஆசிரியர்களோடையும் இணங்கி இருக்கணும், மாணவர்களோடையும் இணங்கி இருக்கணும், சமுதாயத்தோடையும் இணங்கி இருக்கணும், பெற்றோர்களோடையும் இணங்கி இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்ந்து அதிகாரிகள் அரசாங்கம் இது அனைத்தையும் சுமூகமாக கொண்டுட்டு போனால் மட்டும்தான் நம்ம தலைமை பதவியில் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க.
1: ஓகே ஓகே மேம். அதாவது தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒரு பணி வந்து சாதாரண பணி கிடையாது, அதில் இத்தனை பேரோட ஒத்துழைப்பும் இருக்கணும், இத்தனை பேரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முனைவர் சுஜாதா மேம் எப்படி வந்து இந்த ஆசிரியர் பயணத்தை தொடங்கினாங்க, எதனால தொடங்கினாங்க, தலைமை ஆசிரியர் பணி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 9425-921-60.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேல

0: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே முனைவர் சுஜாதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, அதை வந்து மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க ஆசிரியர் பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் நாள் உங்க அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
1: முதல் நாள் பணிக்கு செல்லும் பொழுது ஒரு பயபக்தியோட அந்த பள்ளிக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். அங்கே இருந்த மிக சிறிய அளவு குழந்தைகள் தான் இருந்தாங்க. எண்ணிக்கையில் பார்த்தோம்னா ஒரு 10 குழந்தைகள் தான் இருந்திருப்பாங்க. மீதமுள்ள மாணவர்கள் தான் காப்பி எஸ்டேட்டில் காப்பி விதைகள் பொறுக்க போயிருந்தாங்க. அந்த மீதம் இருக்கிற குழந்தைகளும் ரொம்ப அழகாக படித்தாங்கங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. எப்படி இவ்வளோ பெரிய மலை பிரதேசத்தில் ஏற்காட்டில் கொட்டச்சேடு என்ற ஊரில் இருந்து 5 கிலோமீட்டர் நடைபாதையாக தான் போக முடியும், அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளோ அழகாக தெளிவாக படிக்கிறாங்க, அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது தான் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிட்ட எஃபெக்ட் வந்து என்னைய முதல் தூண்டுதலாக அமைஞ்சதுன்னா அது மாற்றுக்கருத்து இல்லை. அந்த கருத்து மனசில் பதிஞ்சதுனால தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூட குழந்தை, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 100 குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 1000 குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட சூழ்நிலையும் மனநலமையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியை அவசியம் கொடுக்கணும், கொடுத்தோம்னா அவங்க சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க.
0: ஓகே ஓகே மேம், உங்களோட முதல் நாள் அனுபவத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சு சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம், அடுத்தது இன்றைய மாணவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறையில் இருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க?
1: இது ரொம்ப அவசியமான கேள்வி தாங்க. முன்ன இருந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தோடு இணங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்கிற கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்து அதை மனசில் பதிய வச்சு வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சமுதாயத்தோடு இணங்கி இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர்கள் வந்து ஏட்டு சுரக்காய் மாதிரி ஒரே ஏட்டு கல்வியாகவே இருக்காங்க. சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உறவுகள், அது அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் அவங்க இணைஞ்சு செயல்பட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த கால மாணவர்களை விட இந்த கால மாணவர்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாகவோ பொறுமையாகவோ உட்கார்ந்துருக்க இயலாத சூழ்நிலையிலையும் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் அப்டேட்டில் இருக்கணும். ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த புதிய விஷயங்கள் மூலியமாக அவங்களோட அடிப்படை கல்வியை கொண்டுகிட்டு போனால் மட்டும்தான் இவங்களை வந்து நம்மளோட எண்ணத்தை ஈடேக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியுது. ஆரம்பகால மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு போட்ட எல்லைக்கோட்டை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான எல்லையை கடைபிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ இருக்க மாணவர்கள் எல்லைக்கோட்டை தாண்டி போகிறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம அவங்கள வழிநடத்தி போகணும்னா ஆசிரியர்கள் அப்டேட்லேயே இருக்கணும், புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்து அவங்கள வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடியுங்கிறது என்னோட கருத்துங்க.
0: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. 2 தலைமுறை மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது அப்படின்றத நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முனைவர் சுஜாதா மேம் அவர்கள் அவங்களோட கல்வி பயணத்தோட முதல் நாளை பற்றியும் மாணவர்களோட வித்தியாசங்களை பற்றியும் ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: விடுமுறையை கொண்டாட ஏற்காடு செல்லும் பயணிகள் அரசின் விதிமுறைப்படி வாகனங்களை இயக்கி பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர். விதிமுறையை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே முனைவர் சுஜாதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, கத்துக்கிட்டதை மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப வந்து கிராமப்புற பள்ளி மாணவர்களை வந்து முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கிராமப்புற மாணவர்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைப்பது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நான் தலைமை ஆசிரியராக பணியாற்ற போயிருந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் அத்தியாவசிய தேவைக்கான பெட்டி கடைகள் கூட கிடையாது. ஒரு போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கள் வேலைக்காக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான இடங்களுக்கு பிழைப்பு தேடி போயிடுவாங்க. மாணவர்கள் மட்டும் தாத்தா பாட்டி அல்லது பசங்க மட்டுமே தங்கி இருந்து கல்வி கற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அங்கே இருந்தாங்க. அதில் ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு பெற்றோருமாக மாறி அவர்களோட அடிப்படை தேவைகள்லேருந்து, கல்வியிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து, சமுதாயத்தில் அவங்க எப்படி இணைந்து வாழணுங்கிறது வரைக்கும் ஆசிரியர்களே முழு பொறுப்பேற்று கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இன்னமும் அப்படி தான் இருக்காங்க கிராமப்புறங்களில். அதனால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்போ அந்த குழந்தைகள் நல்ல கல்வி கற்கக்கூடிய தருணத்தில் இருக்காங்க. கல்வியிலையும் சிறந்து விளங்குறாங்க. அதனால் அவங்க வந்து உயர்கல்விக்கு போகிறது பெரும் அளவில் அதிகரிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம், அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், அடுத்து வந்து இப்போது உங்களோட 35 வருட பயணத்தில் நீங்கள் சந்தித்த சவால்களாக எதை பார்க்குறீங்கன்னா, நிறையா நீங்கள் வந்து 1 வருடம் 2 வருடம்னா உங்களுக்கு வந்து பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் 35 வருடன்ற போது நிறைய சவால்கள் இருந்திருக்கும் உங்களோட ஆசிரியர் பயணத்தில். அதெல்லாம் எப்படி வந்து தாண்டி இவ்வளோ தூரம் பயணிச்சிட்ருக்கீங்க மேம்?
2: 35 வருட காலத்தில் சந்தித்த சவால்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவுலேயே இருக்குங்க. அதாவது அந்த குழந்தைகள் வந்து உடல் அளவில் பாதிக்கிறது, மனதளவில் பாதிக்கிறது, அந்த நிலையோடு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வியை கற்கிறதுங்கிறது கொஞ்சம் இடர்பாடான சூழ்நிலையாக தான் இருக்குது. மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால ஆசிரியர்களுக்கு வரக்கூடிய அந்த மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முழு முதற் காரணமும் ஆசிரியர்களேங்கிற முடிவுக்கு, தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. எடுத்துக்காட்டாக வீட்டில் வந்து காலை நேரங்களில் காலை கடன் கழிக்க காட்டு பகுதிக்கு சென்ற மாணவர்கள் கெட்டு போன கடலைக்காய் காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து, வீட்டில் பழைய சாதம் இருந்தது அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வரும்போது 10 மணிக்கு பக்கமாக வாந்தி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பையனும் அதையே சொல்கிறான். இப்படியே பார்க்க போகும்போது 1, 2, 3, 4, 5 குழந்தைகள் ஒரே சமயத்தில் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகும்போது, ஸ்கூலில் சாப்பாடு சாப்பிட்ல, மதியம் தான் சாப்பிட போகிறாங்க. தண்ணியில் ஏதாவது கலந்துருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வர சொல்லலான்னு போய் பார்த்தா வீட்டில் இருந்த ஒரு குழந்தையும் வாந்தி எடுத்துகிட்டு படுத்துருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் ஏதோ அவங்க சாப்பிட்டதில் ப்ராப்ளம் ஆயிருக்குன்ட்டு 108 ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னோம். 108 வர்றதுக்குள்ளேயே அந்த 6 குழந்தைகளுமே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்தி ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சன் ஆனதுக்கப்புறம் அவங்கள கிளியர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருந்ததுங்க. அந்த குழந்தைங்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா பள்ளியில் ஏதாவது சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்ததில் ஏதாவது ப்ராப்ளமா, அந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவி

0: இருந்தது. மீடியா எல்லாம் ஃபுல்லாக ரஷ் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் கிளியர் பண்ணுறதை விட அந்த குழந்தைங்களை சரி பண்ணி கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக எங்களுக்கு இருந்தது. இந்த மாதிரி நிறைய அந்த குழந்தைங்களோட உடல் ரீதியாக வர்ற தொல்லைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அது சிரமமாக இருக்குதுங்க.
1: ஓகே ஓகே மேம். சில பேர் வந்து ஆசிரியர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் இவ்வளோ சவால்கள் இருக்குது, தினமும் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து தாண்டி பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முனைவர் சுஜாதா மேம் அவர்கள் அவங்களோட கல்வி பயணத்தில் என்ன மாதிரி சவால்களை பார்த்தாங்க, அதை எப்படி வந்து தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே முனைவர் சுஜாதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தலைமை ஆசிரியர் பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்க, அதை வந்து எப்படிலாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க வந்து தமிழ்நாடு அரசோட ராதாகிருஷ்ணன் விருது வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்?
1: ஆசிரியர் பணியில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு நமது தமிழக அரசு அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கிறாங்க. அந்த விருதுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருந்தப்போ எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அது என்னோட பணிக்கு வழங்கப்பட்ட கௌரவமாக நான் பெருமையாகவும் நினைக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தைங்களோட கல்வி வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கிடைத்த கௌரவமாக தான் இதை நான் நினைக்கிறேன். இதை கையில் வாங்கும் பொழுது இதை விட இன்னும் சிறப்பாக பணியாற்றுறதுக்கு என்ன வகை நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் என்னோடய பணியில் மென்மேலும் பல விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். மாவட்ட அளவில், மாநில அளவில் டாக்டர் பட்டம் முதற்கொண்டு எல்லாமே வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட பணிக்கு கிடைச்ச நம்ம அரசின் அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். இந்த பட்டங்களை வழங்கி கௌரவப்படுத்தின நமது அரசாங்கத்திற்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து இப்போ இருக்க மாணவர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம், நல்லா படிக்கிறதுக்கும் சரி இல்லை அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லது அப்படின்ட்டு உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்க மேம்.
1: மாணவர்கள் ஏட்டுக்கல்வியோட மட்டும் நிற்காம அவர்களுக்கு உண்டான தனித்திறன்களை வளர்த்திக்கிறதுக்கு அவங்க அதிகமாக ஆர்வம் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வராத ஒரு திறனை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க சிரமப்படுறதை விட தன்னால் எளிதில் அடையக்கூடிய லட்சியத்தை அவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அதிகமாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அவர்கள் வந்து கல்வியை அடுத்தடுத்து அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும். வெறும் பாட புத்தகம் மட்டும் இல்லாமல் லைப்ரரி, மற்ற விஷயங்கள், எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் யூடியூப்பில் போய் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறத விட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சாங்கன்னா எதிர்காலத்துக்கு அவங்க மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் அவங்க கல்வி கற்கிறதுக்கும் ரொம்ப நெருக்கமான சம்மந்தம் இருக்குது. அவங்க ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டு ஆரோக்கியமான உணவுகள், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கல்வி ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுக்காக அவங்க அவங்களோட உடலையும் மனசையும் சரிப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க.
0: ஓகே ஓகே மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் மேம். அடுத்தது இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
1: மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தன்னோட குழந்தைகள் மேலே தன்னோட ஆசையை திணிக்காமல் அவர்கள் திறமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் கடமையும் சமுதாயத்தோட கடமையுமா நான் நினைக்கிறேன். ஒரு மாணவன் அவன் எந்த துறையில் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த துறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். மாணவனோட தனித்திறனை ஆராய்ச்சி செஞ்சு அந்த தனித்திறனில் வளர்கிறதுக்கான அனைத்து உதவிகளையும் பெற்றோர்கள், சமுதாயம், ஆசிரியர் மூவரும் சேர்ந்து கொடுத்தோம்னா அந்த வருங்கால சந்ததியினர் வந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறி நம்ம நாட்டையும் முன்னேற்றுவாங்கங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம். இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முனைவர் சுஜாதா மேம் அவங்களோட தலைமை ஆசிரியர் பயணத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்றத நம்ம கிட்ட ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில

என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த வெற்றிக்காக போராடக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெற்றிக்காக பல வகையில போராடவும் செய்வாங்க, பல துன்பங்களையும் வந்துட்டு தாங்கிப்பாங்க, பல அவமானங்கள், பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே தான் வந்துட்டு அவங்களுடைய பாதையில போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது? வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படி மாதிரி போயிட்டே இருக்கணும்னு வருதா, இல்லை திறமை மட்டும் வச்சுருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வருதா? இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்முடைய கடிகாரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோம்னாவே தெரியும் ஒவ்வொரு நிமிஷம் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நகர்ந்துகிட்டே இருக்கிறது நம்ம பாட்டுக்கு கடிகாரம் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்காம, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டே இருக்குது, ஒவ்வொரு செகண்டும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி தான். அதே நேரத்தில் திறமையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திறமை இல்லைனா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எங்கேருந்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும், எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஆய்வுகள் இருக்கணும். அந்த ஆய்வுகளுக்கு நல்ல வந்துட்டு ஒரு பிரெயின், அது மட்டும் இல்லாமல் நல்ல திறமைகளும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த திறமைகள் இருந்தால் தான் எதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதைக்குமே அவங்க போக முடியும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன தலைப்பில் பேச போறனா, வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, இல்ல திறமையை நம்புபவர்கள் வெற்றி பெறுகிறார்களா? வாழ்வில் நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, திறமையை நம்புபவர்கள் வெற்றி பெறுகிறார்களா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்ய ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அந்த வெற்றிக்காக தான் எல்லாருமே வந்துட்டு போராடிட்டுருக்கோம். ஆனால் அந்த வெற்றி வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வருது? நேரத்தை பேஸ் பண்ணியா இல்லை டேலண்ட்டை பேஸ் பண்ணியா, எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறதா நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். நேரம் போனால் போயிட்டு போதுப்பா, திறமை இருந்தால் எங்கே வேணால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர், நேரத்தை மட்டும் விட்டுட்டோம்னா திறமையே இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சில பேர், இதில் யார் சொல்கிறது சரி அப்படிங்கிறது இன்றைக்கான தலைப்பு. ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் முதல் பாடலாகவே ஏஆர் ஆனந்த் இஞ்சியோடைய காம்போவில் அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நேரத்தை மதிக்கிறவங்க வெற்றி பெறுவாங்களா, அப்படி இல்லைன்னா திறமையை வளர்த்துக்கொடுக்கிட்டு வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். சோனாப்பும் சத்ய சார் மற்றும் நம்ம நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மூவர் ஆதவனுங்க.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட
5: கருத்துக்கள். நல்லா கேட்குறேன். அதாவது ஒரு மனுஷன் வந்துங்க திறமை இருக்குதுங்களா, திறமையின் அடிப்படையில வந்துங்க நிச்சயமா வெற்றி பெற முடியுக்கா. அதுக்கு உதாரணம் சொல்லாங்கல்ல, அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தாருங்கல்ல விஞ்ஞானி, அவர் வந்து அவருக்கு திறமை இருந்து நேரங்காலமா பார்த்தாரு. அவரு நேரங்காலம் எதுவுமே அவர் பார்க்காமங்க அந்த கண்டுபிடிப்பு, அந்த மின்சார பழுப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவருடைய இதுதான். கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிப்புல அவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. என்னங்க நேரத்தை பார்த்து அவர் இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும். அவர் வந்து திறமை இருந்து அந்த நேரத்தையெல்லாம் அவருக்கு கணக்கெடுக்கலைங்க. நேரம் போறதெல்லாம் தெரியாம திறமை அடிப்படையில எல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துறதுக்காக எல்லாம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு. நம்ம எப்ப பாருங்க, அது இருக்க இடத்துல பாத்தீங்களா, எல்லாம் இது பண்றோம், மின்சார இது எல்லாம் உபயோகம் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கும் மின்சாரத்தை உபயோகம் பண்ணி பாருங்க, இப்ப எப்ப பண்பலையில எல்லாம் பேசுறாங்களா இல்லைங்களா, அதுக்கெல்லாம் மூலதாரணம் அவருது. அது என்னத்தான எதனுடைய அடிப்படையில அவரு இது பண்ணாரு, திறமையதான் அடிப்படை. நேரத்தில அவர் பார்க்கவே கிடையாது. என்னங்க, மனிதர்களுக்கு கண்டுபிடிப்பு திறமையை உலகத்துக்கு பயன்படுத்தணும்னு கண்டுபிடிச்சாருங்க. அதன் பலனே அவர் ஒரு தனி மனிதர் நினைச்சு இந்த உலகமே அனுபவிச்சுட்டு இருக்கு. அதனால திறமையின் அடிப்படையில தான் ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியுங்க சார்.
4: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்க கருத்துல பகிர்ந்துட்டேன், ரொம்ப நன்றிண்ணா.
5: மிக்க நன்றி. என்னங்க சார்,
4: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
5: மிக்க நன்றிங்க.
4: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நேரம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் நேரத்தை மதிப்பவர்களா இல்லை திறமை உடையவர்களா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் வேண்டிய இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் தாதகபட்டி ருக்மணி அம்மா பேசுறேன்.
5: வணக்கம் பாட்டி, வணக்கம். சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
6: வந்து புத்திசாலித்தனம் வேற, திறமை வேற. நேரம் காலம் பார்க்காம புத்திசாலியை பயன்படுத்தி திறமையோட படித்து வந்தா வெற்றிக்கு நிச்சயம் உண்டு. அப்போ ஸ்கூல்ல எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு போய் டீச்சர் தான் தரலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல வந்து படிப்பாங்க. படித்த உடனே நைட்ல படுக்க போகும்போது கூட பாருங்க, தூங்க போகும்போது அந்த பாடங்களை அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி என்னன்னு ஞாபகத்துக்கு கொடுக்கும்போது நம்ம படித்தது கூட சில நேரங்கள்ல மறந்துடும். அந்த நேரத்துல புக்கை பக்கத்திலேயே வச்சுக்கணும். எந்த பாடம் படிச்சுட்டு வரீங்களோ அந்த புக்கை உடனே எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி படிக்கிறது வந்து மறக்கவே மறக்காது. எந்த காலம் ஆனாலும் மறக்காது. அதுதான் திறமை. அப்படி திறமையோட படிச்சு புத்திசாலித்தனமும் திறமையும் அங்க கலந்திருக்குது. அப்போ நேரத்தை பத்தி கணக்கு இல்லை. நேர காலம் பார்க்காம படித்தவங்கதான் வெற்றி பெறுவாங்க. அதே போல ஒரு வேலைக்கு போகும்போது கூட பாருங்க, திறமை இருக்கிற வந்தா வேலை கிடைச்சு வரலாம். ரெண்டு படிச்சவங்களும் போனா கூட திறமை இருக்கிறவன் வேலை கிடைச்சிரும். ஏன்னா அங்க போனா இன்டர்வியூ நடத்தும் போது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இன்டர்வியூ நடத்தும் போது ஒரு டீ குத்தி இதெல்லாம் கொடுத்து இந்த டீ போடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றாரு. அவன் போ 10 பேர் போறாங்க வரிசையா, டீ போடுற பாத்திரம் வேணும், அது வேணும், இது வேணும், அடுப்பு வேணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுல ஒரு திறமையான இருக்கிறவன் போய் ரெண்டு டீ குத்தி எடுத்து ஒரு குத்தி கீழே வச்சு அவருக்கு வச்சு சைட்ல வச்சான், டீ ஆயிடுச்சு, டீ போட்டேன் எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அவன் கொஞ்சம் தன்னை படிக்கிறவனா இருந்தா கூட திறமையால முன்னேறிடுவான். அதனால திறமையோட இருந்தா நமக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. இதை வச்சு முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சாமி.
5: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டி பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
6: நன்றி சாமி.
5: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக திறமை இருந்தால் அவங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும்.

அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு ஹேவாக் பிரதர்ஸோடைய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏ

0: எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்துட்டு என்ன தலைப்பு நீங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, வெற்றி அடைகிறதுக்கு நேரத்தை மதிக்கிறவங்க வந்துட்டு வெற்றி அடைகிறாங்களா, இல்லை திறமையை மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியவங்க வந்துட்டு வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
2: நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிறப்பா பயன்படுத்துபவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள். நேரத்தை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு வளர்ச்சிக்கு எப்படி நேரத்தை செலவிடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். காலையில யாரு கஸ்டமர்ஸ் வராங்க, கஸ்டமர்ஸ் உடைய ரெக்வஸ்ட் எடுத்துக்கணும். மத்தியானம் கஸ்டமர்ஸ் கொடுத்த ரெக்வஸ்டுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறத வாங்கணும். மத்தியானம் அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்க உடனே சாயங்காலம் திருப்பியும் அந்த கஸ்டமர்ஸ்க்கான அந்த வேலை அப்படிங்கறத ஆரம்பிக்கணும். சொன்னா சொன்ன நேரத்துல உங்களுக்கு டெலிவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போலதான் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல யாரு எப்படி செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நேரத்தை சிறப்பாக மேலாண்மை செய்து அதை மதிப்பவர்கள் கிட்டதான் வெற்றி அப்படிங்கறது போகுது. சொல்லுவாங்க இல்லையா, பருவத்தை பயிற்சி அப்படின்றது. ஸோ கரெக்டான நேரத்தை நம்ம சூஸ் பண்ணி இந்த நேரத்துல இந்த விஷயம் செஞ்சா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு வகுத்து கொள்ளணும். உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ் நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே படிப்போம், அது கிளாஸ் ரூம் இருக்கு. கிளாஸ் ரூம்ல எல்லா சப்ஜெக்டுக்கும் எப்படி அட்டவணை போட்டு குறிப்பிட்டு இந்த நேரத்துக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்து படிக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில சிறிய வயதுல வெற்றி பெறோம். அதே போலதான் ஒரே ஒரு துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த நேரத்தை மதிச்சு அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சரியா தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கிடைக்குது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஆண்டவன் கொடுத்த ஒரே பரிசு சரியா 24 மணி நேரத்தை அலர்ட் பண்ணதுதான். அந்த நேரத்தை ஒவ்வொருத்தர் எப்படி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்றாங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதும் கிட்டது. ஒண்ணு இல்ல, ஒரு பரீட்சை அப்படின்னு எடுத்துக்கோங்க, 3 ஹவர் அலர்ட் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தை சிறப்பாக எப்படி பயன்படுத்தணும், எந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி கிறிஸ்பா அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கறது கிடைக்குது. அதே போலதான் தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அந்த நேரத்துல எப்படி மக்களை கவரும் வண்ணம் சில வாக்குறுதிகள் அப்படிங்கறத கொடுக்கறது, அந்த வெல்ஃபேரை எப்படி நடத்துறது, அதை பொறுத்துதான் ஒரு கட்சியினுடைய அந்த வெற்றி அப்படிங்கறதும் இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும், நேரத்தை சிறப்பாக வகுத்து பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் கிட்டும் அப்படிங்கறது என்னுடைய கருத்துப்பா.
1: ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
2: நன்றிண்ணா. தேங்க்யூப்பா, பை பை.
1: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராக வேண்டாம் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நேரத்தையும் அதே நேரத்தில் திறமையும் வளர்த்துக்கணும் அப்படிதான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவள் எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அம்மிதா, இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இ வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா அல்லது திறமையை வளர்த்துக் கொள்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
5: வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது வந்து நேரமா திறமையான்னு கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கணும். ஆனா இதுல அதிகபட்சமா எதிர்க்கணும்னு கேட்டா திறமைதான் முக்கியமானது. பாத்தீங்கன்னா நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு திட்டமிடல், ஒழுக்கம், இந்த மாதிரி பன்ச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும் வெற்றி பெறதுக்கு. அதே மட்டும் இல்ல, திறமை நம்மளுக்கு இருந்தாதான் அது வந்து கடின உழைப்பு, அப்புறம் நம்ம ஏதாவது புது விஷயங்கள்ல நிறைய நம்ம திறமைய வெளிக்காட்டும் பொழுது நமக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால நம்ம வந்து இந்த ரெண்டுல வந்து முக்கியமானது வந்து திறமை இருக்கணும், சரியான நேரத்தை திட்டமிட்டு நம்ம வெற்றியை பயன்படுத்திக்கணும். முதல்ல திறமை வேணும்.
4: சூப்பர்ண்ணா, சூப்பர்.
5: வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு. நன்றி,
4: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க.

0: ரொம்ப நன்றிண்ணா.
1: சரிங்க,
0: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வாழ்க்கையில் கண்டிப்பாக முதல்ல நம்மளுக்கு தேவை வந்துட்டு திறமை தான், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டைம்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல பேருக்கு நல்ல திறமை இருக்கும், அருமையான குரல் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், வேகம் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த திறமை வந்துட்டு வெளிச்சத்துக்கே வராது. அது என்னென்னா நேரத்தை மதிக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஒரு மாணவன் வந்துட்டு ரொம்ப திறமையானவன்

சாதாரணமாக படிக்கக்கூடிய மாணவன் கூட வெற்றி அடைஞ்சிருவான், அவனால் அது முடியாது. அதே மாதிரி ஒரு சிங்கர் கூட அழகான குரலில் இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்ஸ் செய்ய வேண்டிய நேரத்தில் ப்ராக்டிக்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சோம்பேறித்தனப்பட்டால் அந்த திறமை மெதுவாக மறைஞ்சு போயிடும். அதனால திறமை அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி, அந்த விதையை சரியான நேரத்தில் நீர் ஊற்றி பாதுகாத்தா அது தானாக வந்துட்டு மரமாக மாறி நமக்கு வந்துட்டு ரொம்பவே பயனளிக்கும். அதே மாதிரி தாங்க நேரத்தையுமே, நேரத்தை மதிக்காத திறமை பாதிலேயே நின்று போயிடும். ஸோ அதனால் நேரத்தை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மதிக்கணும். நேரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக திறமையை காட்டணும்னா நமக்கு வெற்றி அப்படிங்கிறது பிரகாசமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு தகவலை, இந்த ஒரு நல்ல ஒரு தகவலோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறுகிறேன். திரும்ப நான் உங்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு ஒரு புது தலைப்பில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பால சத்தியா. தொடர்ந்து நிதிர்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆரோக்கியம். இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நாகராஜ் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள். வெறும் வயிற்றில் உணவுகள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றில் தான் நம்ம உணவுகள் சாப்பிடணும். ஆனால் சில உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அது என்னென்ன, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நான் கூட உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சரியானதை சாப்பிட்றதும் சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சில உணவுகளை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அதாவது சில வகை மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் வந்து இதை வெறும் வயத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டும் நம்ம வந்து வெறும் வயத்தில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, சில மருந்துகள் குடலோட அமிலத்தை வந்து பாதித்து வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், சோர்வு, மயக்கம் போன்ற பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வயத்தில் எடுத்துக்கக்கூடாத ஒன்று தக்காளி. தக்காளியை வெறும் வயத்தில் சாப்பிடும்போது அதில் இருக்கிற அமிலங்கள் வயிற்றில் இருக்கிற அமிலங்களோட வினைபுரிஞ்சு கரையாத ஜெல் மாதிரி பொருளை வந்து உருவாக்குது. இதனால் வயிற்றில் கற்கள் கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாழைப்பழம். வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால உடலோட மெக்னீஷியம் அளவு திடீர்னு வந்து அதிகரிக்குது. இதனால் மெக்னீஷியம் அதுக்கப்புறம் கால்சியத்தோட சமநிலை வந்து பாதிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டீ காஃபி. பொதுவாக நம்ம வந்து காலை நேரங்களில் டீ காஃபி தான் வெறும் வயிற்றில் நம்ம முத முதலாக வந்து குடிக்கிறோம். இப்படி வந்து நம்ம வெறும் வயிற்றில் காஃபி வந்து குடிக்கும்போது குடல் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காஃபி டீக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி டீயை வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பெக்டின் டானின் வந்து குடலில் அமிலச்சுரப்பை வந்து தூண்டுது. இதனால் குடல் சுவர் வந்து பாதிக்கப்பட்டு அல்சைமர், அல்சர், எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து உருவாகுது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய இன்னொரு உணவு என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றில் காரமான உணவுகள். காரமான உணவுகள் நிறைய பேருக்கு வந்து அப்படியே காரசாரமாக சாப்பிட்றது பிடிக்கும். நீங்கள் முன்னாடி வேறு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா குடல் பாதிப்பு வந்து ஏற்படலாம், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி கார்பனேட் பானங்கள், இதில் இருக்கிற அமிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற அமிலங்களோட வினை புரிஞ்சு செரிமான கோளாறு, அதுக்கப்புறம் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி தயிர், ப்ரோபயாட்டிக் அப்படின்ற நல்ல பாக்டீரியா வந்து நிறைஞ்சுது. ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அமுதமே நஞ்சாவது மாதிரி நல்ல பாக்டீரியாவே வந்து குடலை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: ஆரோக்கியமான நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்குங்க. இன்றும் நல்லமுட நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்பலாம். தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதிக பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெயிட் லாஸுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் டயட் ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் முறைகளை வந்து வகுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் அதற்கான முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வெயிட் கெயின் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருந்து உடல் எடை ஏற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அதற்கான ஒரு ப்ராசஸில் வந்து இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கூட வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசலாம். நம்ம கூட வந்து டயட்டிஷியன் நந்தினி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் வெயிட் கெயின் பண்ணுறவங்க எந்த மாதிரி முறைகளை வந்து கடைபிடிச்சா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயினிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும் மேம்?
5: வெயிட் கெயின் பண்ணுறவங்க பார்த்தா கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நல்லா ரிச், கேலரி ரிச்சாக இருக்கிறது, கோக்னட் மில்க், அதாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி திக்காக இருக்கிறது, அப்புறம் இந்த மேங்கோ எடுத்துக்கிறது. இப்போ மேங்கோ சீசன் வந்துச்சு, மாம்பழம் ஒரு மாம்பழம் சியா சீட்ஸ்னு சொல்லி சப்ஜா மாதிரியே சியா சீட்ஸ்னு இருக்கும். ஸோ அது மாம்பழம் சியா சீட்ஸ் இந்த தேங்காய் பால் மூணுத்தையும் இது பண்ணி ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் டயட்டில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஆனால் மட்டும்தான் அது ரீகெயின் ஆகும். ஸோ அதனால் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸோட நீங்கள் ஜூம்பா கூட ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங்கில் கூட இருந்தாருன்னா ஜூம்பா ட்ரை பண்ணலாம், வீட்லேருந்தே ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல வெயிட் கெயின் தெரிவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிட்லாம்னா டேட்ஸ் சாப்பிட்லாம், சியா சீட்ஸ் இந்த மாதிரி எதுலாச்சும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 இல்லையா, ஸோ அதனால் அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த கஞ்சி வகைங்க இல்லைக்கு இந்த ஸ்மூத்திஸு இந்த மாதிரிலாம் தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நல்ல வெயிட் கெயின் தெரியும். இந்த உளுத்தங்கஞ்சி கருப்பு உளுந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து இந்த கீரை வகைங்க கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாவே அவங்க நல்ல ரிசல்ட் தெரியும்.
4: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு

ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: டே தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏ வர்ஷா, தேவி என்ன சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏ நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

7.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா, அப்படி இன்சோம்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, தூக்கமின்மை, இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, இல்லாட்டி தூக்கம் வந்தாலும் நள்ளிரவில் ஒரு மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து எந்திரிச்சுப்போம், அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வந்து வராது. இந்த பிரச்சனைகள் வந்து இருந்தது, ரெகுலராக இருந்தது. அதாவது இந்த ஒரு பிரச்சனை ஒரு மாதத்தில் வந்து ஒரு நாளைக்கு இது மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு இன்சோம்னியா இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை, அதாவது தூக்கமின்மை பிரச்சனை. இதே ரெகுலராக டெய்லி இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து இன்சோம்னியாவாக இருக்கலாம், இல்லை மற்ற பிரச்சனையாகவும் வந்து இருக்கலாம். இதற்கான முக்கிய அறிகுறிகள் அப்படின்னா படுக்கைக்கு நம்ம போனதும் நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது. இப்போ சராசரியாக வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து எல்லாருமே தூங்குவாங்க, குறைந்தபட்சமாக 6 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ இதுக்கும் கம்மியாக இருக்குது, இதுக்கும் கம்மியாக வந்து நம்ம அதிக நேரம் தூங்க முடியல. அதே மாதிரி நள்ளிரவில் 1 மணி 2 மணி 3 மணி இந்த சமயத்தில் அதிகமாக வந்து நம்ம எந்திரிச்சுக்கிறது. அதே மாதிரி ரொம்ப அதிகாலையில், இப்போ அதிகாலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு தோணும், அந்த சமயத்தில் வந்து எந்திரிச்சுக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இரவு முழுவதும் நான் தூங்கினாலும் காலையில் வந்து ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் இந்த இன்சோம்னியாவாக வந்து இருக்கலாங்க. அதே மாதிரி பகலில் அதிகப்படியான அந்த தூக்க கலக்கம், எரிச்சல், கவனக்குறைவு இதெல்லாம் வந்து இதோட அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், அதே மாதிரி தவறான தூக்க வழக்கம், தவறான உணவு பழக்கம், தவறான சுற்றுச்சூழல், மருத்துவ காரணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 2-3 சொல்யூஷன் தான் வந்துருக்கு. சரியான டைமில் தூங்க போகணும், சரியான டைமில் சாப்பிடணும், சரியான உணவுகளை

எந்த உணவுகள் நமக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவு முறையை மாற்றணும் அப்படின்னா கூட நம்ம மாற்றுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காலையில் தியானம், இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தியானம், இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படின்றது சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.8. இப்போ பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசலாம்.

0: போக்குவரத்து நெரிசலின் போது ஒலிப்பானை அதிக ஒளியுடன் தொடர்ச்சியாக எழுப்பாதீர். இயற்கையை வளர்ப்போம், அமைதியான உலகை படைப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், வெயகாலமும் முடிய போது இன்னும் ஒரு மாதம் தான் வந்து இருக்குது. அதாவது இந்த மாதம் மட்டும்தான் வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த

பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் அந்த வெயில் வந்து இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்லையும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான உணவுகள் அப்படின்னா கம்மங்கூழ் நம்ம வந்து கட்டாயமாக வந்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த வேகாலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கூட. சரி, இது வீட்லேயே எப்படி செஞ்சு குடிக்கிறது? இப்போ வீட்டில் தான் வந்துருக்கிறேன், வீட்டில் எப்படி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னா கம்பு, தண்ணீர், மோர், சின்ன வெங்காயம், உப்பு, இந்த ஒரு பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்மங்கூழ் வந்து செஞ்சிடலாம். கம்பை லேசாக வந்து நினச்சி அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு அரைச்ச அந்த கம்பை வந்து சேர்த்து நம்ம வந்து கிளறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம வந்து அதோட தேவையான அளவு கம்பு சாதத்தோட நல்ல புளிச்ச மோர், அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கரைச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வேகாலத்தில் நீர் மோர் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தயிர், தண்ணீர், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு இது இருந்தால் நம்ம வந்து அந்த நீர் மோரை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். தயிரை நல்லா கடைஞ்சி தாராளமாக வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி, பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம வந்து அந்த மோரில் நறுக்கி இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டுக்கு பெருங்காயம், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கட்டாயமாக குடிக்கலாம். இதுவுமே வந்து வேகாலத்துக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு பானம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர பார்த்திங்க அப்படின்னா கம்மங்கூழ் நீர்மோர் இல்லாமல் பழச்சாறுகள், அதாவது தனியாக நம்ம வந்து ஒரு டப்பாவில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள் வந்து வாங்கி குடிக்காமல் நார்மலாக நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது சர்க்கரையை வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறது இன்னும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதோட ரொம்ப முக்கியம் தண்ணீரும் நம்ம வந்து அதிகமாக குடிக்கணும். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், வெயகாலமும் முடிய போது இன்னும் ஒரு மாதம்தான் வந்து இருக்குது. அதாவது இந்த மாதம் மட்டும்தான் வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் அந்த வெயில் வந்து இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்லேயும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான உணவுகள் அப்படின்னா கம்மங்கூழ் நம்ம வந்து கட்டாயமாக வந்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த வெயகாலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கூட. சரி, இது வீட்லேயே எப்படி செஞ்சு குடிக்கிறது? இப்போ வீட்டில் தான் வந்துருக்கிறேன், வீட்டில் எப்படி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னா கம்பு, தண்ணீர், மோர், சின்ன வெங்காயம், உப்பு, இந்த ஒரு பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்மங்கூழ் வந்து செஞ்சிடலாம். கம்பை லேசாக வந்து நினச்சி அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு அரைச்ச அந்த கம்பை வந்து சேர்த்து நம்ம வந்து கிளறணும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம வந்து அதோட தேவையான அளவு கம்பு சாதத்தோட நல்ல புளிஞ்ச மோர், அதற்கப்புறம் நறுக்கின வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கரைச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெயகாலத்தில் நீர் மோர் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தயிர், தண்ணீர், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு இது இருந்தால் நம்ம வந்து அந்த நீர் மோரை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். தயிரை நல்லா கடைஞ்சி தாராளமாக வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி, பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம வந்து அந்த மோரில் நறுக்கி இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டுக்கு பெருங்காயம், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கட்டாயமாக குடிக்கலாம். இதுவுமே வந்து வெயகாலத்துக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு பானம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர பார்த்திங்க அப்படின்னா கம்மங்கூழ் நீர்மோர் இல்லாமல் பழச்சாறுகள், அதாவது தனியாக நம்ம வந்து ஒரு டப்பாவில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள் வந்து வாங்கி குடிக்காமல் நார்மலாக நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது சர்க்கரையை வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறது இன்னும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதோட ரொம்ப முக்கியம் தண்ணீரும் நம்ம வந்து அதிகமாக குடிக்கணும். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில்

இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் குறைக்கிறதுக்கு யாருக்கிட்டையாவது கால் பண்ணி பேசினா சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்குலாம் இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இல்லாத மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க. எனக்குமே இருக்கு. இது உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இருக்கிறாங்களா? இந்த ஒருத்தர்கிட்ட பேசினா என்னோட மனசு வந்து சரியாயிடும், நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன், அடுத்தடுத்து என்னோட ஒர்க்கை நான் மோட்டிவேட் பண்ணி நான் வந்து என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இருக்கீங்களா மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. யார் அந்த ஒருத்தர்? அதே மாதிரி உங்களுக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் உங்க கூட இருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. என்ன ராஜ்குமார், ஆரம்பத்திலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி நான் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பொதுவா நமக்கு வயசு ஏற காலேஜ்ல நம்ம கூட ஒன்னா படிச்சவங்கலாம் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்போம். அந்த நேரத்துல மெல்ல மெல்ல என்ன பண்ணிருவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் விட்டு ஆரம்பிச்சிருவோம். சோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வேலை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நட்புகளை நம்ம வந்து இலக்க ஆரம்பிச்சிருவோம். சோ இது வந்து மனிதர்களுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல குடும்ப பொறுப்பு அப்படின்னு வரும்போது அந்த நேரத்துல நம்மளை சுத்தி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சாதாரணமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அப்படியே பெண்களுடைய வாழ்க்கையில திருப்பி பாருங்க. பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த மாதிரியான நட்புகள்லாம் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்த பெண்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கல்யாணம், புகுந்த வீட்டை பாத்துக்கணும் இப்படி இருக்கிறதுனால பல பெண்கள் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கக்கூடியவங்க கிட்டே வந்து பேசுறத வந்து மொத்தமா நிறுத்திடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா கணவர் குழந்தை புது உலகத்துக்குள்ளேயே மூழ்கி தங்களையே வந்து அர்ப்பணிச்சு ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். அப்படி அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம ஒருத்தங்க கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? அப்படி பேசுறதுக்கு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்றதான் எனக்கான கேள்வி. ஏன்னா நான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசும்போது ரொம்ப நாள் கழிச்சு பேசிருக்கேன் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நானுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பேசியிருந்தேன். நேரத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் வந்து வீட்டுல வேலை இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பேச முடியல, எனக்கு மனசுல வந்து 1000 குழப்பங்கள் இருந்தாலும் அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, இப்படியே நான் இருக்க ஆரம்பிக்கிறேன், இருக்கிற 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இழந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அது நினைச்சு பார்க்கும் போது என்னடா பெண்களுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் அந்த கேள்வி வச்சிருக்கேன். உங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்தை பாக்குறீங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இவங்க கிட்ட பேசினா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த நட்பை குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனார் ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேரலி பதில எந்த நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787770107 என்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்ன தான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குங்க. ஆனா அந்த சவால்களை கடந்து வரக்கூடிய பயணம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில 23 வயது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கு. அந்த 23 வயதை கடந்து இப்போ சக்சஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், குளோபல் லெவல்ல எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நான் யார பத்தி பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பெண்களுடைய வாழ்க்கையில பெண்களுக்கு எதிரி என்ன தெரியுமா? அவங்களுடைய மனசுதான். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலும்பினுடைய எதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தமும் தூக்கமின்மையும் தான். இது பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. நீங்க அதிகமா கவலைப்படும் போதா இருக்கட்டும், உங்களுடைய உடம்புல பாத்தீங்க அப்படின்னா கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்த ஹார்மோன் அப்படின்னு சுரக்க ஆரம்பிக்குது. இது ஹார்மோன் புதிய எலும்பு செல்களை உருவாக்குறத வந்து அப்படியே தடுத்த நிறுத்திடுமா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பல பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பா அதிக மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு போது பெண்களுடைய எலும்புகள் வந்து சீக்கிரம் தேய்மானம் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஆய்வு குறிப்புகள் மூலியமா, அதாவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பல்கலைக்கழகம் செஞ்சிருக்கக்கூடிய ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்கள் நீங்க நிம்மதியா தூங்கும் போதுதான் உங்க உடம்புல இருக்க

வளர்ச்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது சுரந்து உடைய எலும்புகளை வந்து பழுதான எலும்புகள் எல்லாம் இருக்கு அப்படின் போது அதை சரி பண்ணக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ நீங்க சரியா தூங்கல அப்படின் போது இந்த பழுது பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது நடக்கவே நடக்க மாட்டேங்குதாமா. அதனால தூக்கம் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இதனால்தான் வந்து பெண்கள் சீக்கிரமா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ல பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கு காரணமா அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா 7-8 மணி நேரம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாத போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து உடம்புல கால்சியத்தை வந்து அப்படியே கொண்டு போய் ரத்தத்துல கரைச்சி வெளியேற்ற ஆரம்பிச்சிருமா. அதனால இதுவே வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. சோ தூக்கம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். மன அழுத்தத்தை குறைச்சிங்கனாலுமே வந்து உங்களுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து நீங்க என்னதான் ஹை புரோட்டீன் நல்ல சத்தான சாப்பாடு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மன நிம்மதியும் உங்க கண்ணில் தூக்கம் அப்படின்றது ரெண்டும் இருக்க ஆரம்பிச்சதுன்னா மட்டும்தான் உங்களுடைய எலும்பு வந்து பலமா இருக்க ஆரம்பிக்கும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது, தூக்கம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் காலையில சீக்கிரமா அப்பாவெல்லாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. நாம எந்திரிக்கிறதே வந்து ஒரு 6 மணி 5:30 இருக்கு அப்படின்னு போது அந்த 5:30 சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அந்த டைம்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. நாம எழுந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு பெட் காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும், நமக்கு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், வேணுங்கிற சமையலை செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அம்மாக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாம தூங்குறதுக்கு அப்புறமேட்டு தூங்கக்கூடிய அம்மாக்கள் நாம எழறதுக்கு முன்னாடி அவங்க எழுந்துக்கிறாங்க. இதனாலே வந்து நம்ம அம்மாக்கள் வந்து பல விதமான சவால்களை சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து தூங்குறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தூக்கம் அப்படின்றத எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திருங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்ல சில சில நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரங்களே தொடர்ந்து இல்லை சில சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட வந்து சிவானி தான் பேச போறாங்க. சிவானி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல வந்து மாடலிங் அப்படின்னு சொல்லலாம். சோ மாடலிங் துறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து சிவானி. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். சிவானி, உங்களை வந்து ஒரு ஆண்டர்பிரினர், பிசினஸ் உமன் அப்படின்னு சொல்லி நிறைய பரிமாணங்கள்ல சொல்லலாம். சோ நீங்க வந்து அடுத்தடுத்து உங்களுடைய கனவை நிறைவேற்றிட்டு அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது, எல்லா பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய அனுபவங்கள்
6: என்ன? பண்ண போறோம் அந்த விஷயத்துக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிற விஷயத்த எல்லாமே கொஞ்சம் கிளியரா வந்து நோட் பண்ணணும். அதுக்கு ஏன்னா ஒரு விஷயம், ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது பாதியிலே விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது. சோ ஒண்ணு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை பினிஷ் பண்ணணும். அதை பினிஷ் பண்றதுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி வரணும். ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணாலும் நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம ஒரு டெஸ்டினி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டெஸ்டினி ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தாலே எல்லாருமே ரீச் பண்ணலாம். அவங்க அவங்க ட்ரீம் கண்டிப்பா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம்.
5: சூப்பர். இப்போ மாடலிங் அப்படின்ற ஒரு துறை இருக்கு அப்படின்னும் போது, நீங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, மேக்ஸிமம் உங்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் வந்து சோசியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், எப்படி சொல்றேன், ஃபேக் ஐடி நீ சொன்ன மாதிரி, அதை தாண்டி ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ போட்டாலுமே ஆனால் ஃபேமிலி சைடில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு போது, ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
6: சிம்பிளான விஷயம், கமெண்ட்ஸ் வந்து, பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும். நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கணும்னா நமக்கு கீழே 10 பேர் இருந்தால் தான் நம்மளால் மேலே இருக்க முடியும். நம்மளை பற்றி ஒரு 4 பேர் பின்னாடி பேசுகிறாங்கன்னா அந்த 4 பேருக்கு முன்னாடி நம்ம இருக்கோங்கிறத நினச்சிக்கணும். நம்ம 1000 பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு ஏன்னா இவங்க இப்படி ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது. பேட் கமெண்ட்ஸ் வருதா, லெட் இட் பி, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீனில் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த கட்ச அவங்க யாருக்கும் கிடையாது. மோஸ்டா கமெண்ட் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் ஃபேக் ஐடியா தான் இருப்பாங்க. ஏன் தைரியமா இருந்தாலும் நார்மல் அவங்களோட ஓன் ஐடியில வந்து பண்றது, அவங்களோட போட்டோ போட்டு வந்து நம்மள கமெண்ட் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பயத்தோட லெவல் வந்து அவங்களோட தைரியம் வந்து அவ்வளவுதான் சொல்லலாம். சோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணி முன்னாடி வரோம்னா அது நம்மளோட கரேஜ் தான். சோ கண்டுக்க கூடாது, எந்த விஷயத்தையும் கண்டுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அது நிஜமா உங்களுக்குன்னு இருக்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் நீங்க கேளுங்க, நான் பண்றது கரெக்ட் தானா, இது நான் தப்பா பண்றேனா ஒரு சஜஷன் ஒரு ஒன்ஸ் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு ட்ரூவான சஜஷன் கொடுப்பாங்க. சோ அவங்க அவங்க ஓகேனா நீங்க தாராளமா மூவ் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே கூடாது.
5: பேரண்ட்ஸ், சோ பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து சோசியல் மீடியாவை அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம், குறிப்பா பெண்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி டிசிஷன் நீங்க எடுக்க ஆரம்பிங்க.

ஸோ அது மூலியமா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத வந்து சிவானி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரடுவாங்க நேரிலே தொடர்ந்து லிசல நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: மாதிரி நெகிழி பொருட்களை எரிக்கக்கூடாதுப்பா. அதில் வர புகை காற்றை மாசுபடுத்தும், உடல் நலத்துக்கு கேடு.
1: அப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் வச்சு என்னதான் பண்ணுறது?
0: இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் செய்கிற இடத்துக்கு கொடுக்கலாம்ப்பா, அதுதான் பாதுகாப்பான வழி.
2: டயர் போன்ற நெகிழி பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது. எனவே அதை எரிக்காமல் மாற்று வழியில் ரீசைக்கிள் செய்வதற்கான முயற்சி எடுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: டெக் குரு.
4: லேசா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானி தான். சோ சிவானி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல வந்து 2022-2023 ஆடிற்கான மிஸ் சேலம் அப்படின்னு ஒரு பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி மாடலிங் கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். சிவானி, மேக்சிமம் இந்த மாடலிங் துறையில அதிகமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலரை வச்சு அதிகமா இருக்கு ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, சோ இவங்க வந்து ஒல்லியா இருக்காங்க, இவங்க ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்ன மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், கலர் ஷேமிங்கா இருக்கட்டும், இதெல்லாமே அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாமே வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கா? சோ அதை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி இன்னும் இருக்கா? நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
6: லைக் பாடி ஷேமிங்ல இருந்து கலர் ரேசிசம் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கு. ஏன்னா என்னோட ஸ்டார்டிங் பீரியட்ல அதெல்லாம் நடந்துச்சு. நீ ஒல்லியா இருக்க, நீ கருப்பா இருக்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்போ இந்த இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில வந்து டஸ்கிக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. சோ அந்த அளவுக்கு நம்மளோட லெவலுமே க்ரோ ஆயிருக்கு. இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா லைக் ஒரு 4 இயர்ஸ் பேக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பா இருக்கா ஒல்லியா இருக்கா அந்த மாதிரிதான் வச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு டஸ்கிங்கிறாங்க. அந்த டஸ்கி அந்த கருப்புங்கிறது தாண்டி டஸ்கின்னு வந்து மாறி இருக்குல்ல. சோ இதுவே ஒரு பெரிய சேஞ்சா பாக்கலாம். இந்த டைம்ல வந்து டஸ்கிக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் தான். பீப்புள் 1000 பேர் 1000 சொன்னாலும், நம்மள 1000 பேர் பாடி ஷேமிங் பண்ணாலும் நம்ம அதுல வந்து ஃபெடப் ஆகவே கூடாது. எந்த இடத்துலயும் ஸ்டாப் ஆகாம நம்மளோட ஃப்ளோல நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
5: மாடலிங் துறையில இருக்கும்போது மட்டும்தான் பாடி ஷேமிங் இருக்கும், கலர் ஷேமிங் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து பொதுவாகவே வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால்கள் தான். ஸோ இதெல்லாமே வந்து உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின் போது அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்காம அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க பண்றீங்க அப்படின்போது பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது ஏகப்பட்ட சவால்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். நீங்களாம் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வர ஆரம்பிக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து நீங்க பெண்கள் சாதிக்கிறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் சிவானி கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். சிவானி, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறீங்க அப்படின்போது இந்த செல்ஃப் கான்பிடென்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
6: செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகும்னா, மேஜரா நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம அந்த டைம்ல தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து லேக் ஆகும். அப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் நம்ம பண்றது கரெக்ட் தான். லைக் தப்பான விஷயத்த கரெக்ட் நினைச்சு பண்ணிடாதீங்க, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க பண்றது நிஜமாவே கரெக்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். நீங்க ஒரு நல்ல விஷயத்துல டிராவல் பண்றீங்கன்னா அது க்ரோ பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ற விஷயத்திலயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் வந்து தானாவே வந்துடும். ஒரு ஒரு 4-5 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே தானாவே கான்ஃபிடென்ட் ஆயிரலாம்.
5: மாடலிங் துறையில இருக்கிறதுனால ஒரு 4-5 ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பெண்களும் வந்து உங்களுக்கான மேடை அப்படின்றது உங்களுடைய துறையில இருக்க ஆரம்பிக்கும். அந்த துறையில நீங்க சாதனை பண்ணுங்க. அந்த துறையில நீங்க சாதனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும் அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா பெண்களுமே கான்ஃபிடென்ட்டா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாதையை நீங்களே வந்து சூஸ் பண்ணி அதுல அடுத்தடுத்து எப்படி சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போங்க நேரிலே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போலாம் நேரிலே. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரிலே.

பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஐஸ்வர்யா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம ஐஸ்வர்யா கூட தான் பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, டாக்டர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைகளோட தினசரி உணவுல இருக்க வேண்டிய கீ நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்னென்ன மேம்?
3: ஒரு போஷக்கான உணவு தான் குழந்தையோட வளர்ச்சி அண்ட் ஒரு இம்யூனிட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷனே. ஸோ அந்த மாதிரி கீ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மீலில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன். ஸோ இதுதான் வந்து குழந்தையோட க்ரோத், அதாவது மசிலுக்காகட்டும் அண்ட் அவங்களோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திக்கு, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே அவசியம். ப்ரோட்டீன் இதில் இருக்கும் அப்படின்னா நிறையா பருப்பு வகைகளாகட்டும் அண்ட் மீட், சிக்கன், எக்ஸில் இருக்கும் அண்ட் சோயாவில், ஈவன் நட்ஸில் இருக்கும், மில்க்கில் கூட ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன், மெமரி இதெல்லாம் ஜாஸ்தியாகிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு போதுமான அளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அயன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளாகட்டும், மீட்டில் இருக்கும் அண்டு பேச்சுமலம், வெல்லம், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் அண்ட் வைட்டமின் டி. இது வந்து ஒரு குழந்தைக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அவங்களோட பற்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி ரொம்பவே அவசியம். இது வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், அது மில்க், கர்ட், சீஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே இருக்கும். கூட வந்து ராகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் செசமே சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கால்சியம் அண்ட் வைட்டமின் டி கிடைக்கும். அடுத்து வைட்டமின் ஏசிஇ. ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரட், பப்பாயா, பம்ப்கின் இந்த மாதிரி இதிலலாம் கிடைக்கும். டைரி ப்ராடக்ட்ஸில் கூட வைட்டமின் ஏ இருக்கும். அதே மாதிரி வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊண்டை ஹீல் ஆகிறதுக்கும் அண்டு அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வைட்டமின் சி ரொம்பவே முக்கியங்க. ஸோ இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அது லெமன், ஆரஞ்சு, ஈவன் தக்காளி பழத்தில் கிடைக்கும் அண்ட் கொய்யாக்காய், இது எல்லாத்துலேயுமே வைட்டமின் சி இருக்கும். வைட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுமே நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் வைட்டமின் பி பொறுத்த வரைக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம

0: பாடியோட மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே வைட்டமின் ரூம் வைட்டமின் பி ரொம்ப முக்கியம். இது வந்து மெயினாக வந்து ஹோல் கிரெயின்ஸ் வீட்டு ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் எக்ஸ் ஈவன் இந்த டைரி ப்ராடக்ட்ஸில் கூட நிறையா இருக்கும். அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஒமேகா 3 வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஆயிலில் கீ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இது அதுலேயும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் அண்ட் அயோடின். ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குழந்தையோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப அவசியம் அண்ட் அவங்களோட ஊண்டெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அயோடின். இது வந்து தைராய்டோட ஃபங்க்ஷனிங்க்கும் அண்ட் பிரெயின் க்ரோத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட்டை வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் எல்லாத்துலேயுமே அயோடின் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ சொல்லணும் அப்படின்னா ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு போஷக்கான உணவு குழந்தைக்கு டயட்டில் கிடைக்கும். பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா லைக் குவான்டிட்டி விடவும் ஒரு டயட்டோட குவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டர்ஸ். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜங்க்கையும் பேக்கேஜ்டு ஃபுட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஹோம் குக் அண்ட் ஒரு கலர்ஃபுல்லான மீல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானது.
1: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம மகிழ்நன் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ மகிழ்நன் கூட பேசிடலாமா? மகிழ்நன், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: சயின்ஸும் ஜிகேவும்.
6: ஏன்?
7: எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு.
6: எப்படி சொல்றதுன்னே தெரியலையா? சரி, எப்படியாவது சொல்லுங்க.
7: இல்ல சொல்றதே இல்ல.
6: சொல்லவே முடியலையா? சரி, ஓகே ஓகே, விடுங்க விடுங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
7: நம்ம இருக்காங்க.
6: யார் யாரெல்லாம் அது?
7: தருண் தீட்சித், பரித் பரந்தாஸ், அனாஸ், யாதவ், அனிருத்.
6: சரி, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
7: 4 கப்பு, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஓடி பிடிச்சி விளையாடுவோம், அவ்வளோதான்.
6: வாவ், அப்போ ஸ்கூலுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போய். சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது திட்டு வாங்கியிருக்கீங்களா, குறிப்பா கிளாஸ் டைம்ல? இல்லையா? நம்புற மாதிரி தெரியலையே.
7: விளையாண்டு திட்டு வாங்கினது கிடையாது, ஆனா பேசி திட்டு வாங்கியிருக்கீங்க.
6: ஓ, இது இல்ல இது அப்படின்றீங்க, பேசி திட்டு வாங்கியிருக்கீங்க. எப்போ?
7: அவங்க பேரை கிண்டல் பண்ணிட்டு விளையாண்டுருப்போம், ஏதாவது கதை மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் மேம் பார்த்து அடிப்பாங்க.
6: ஓ அப்படி, நீங்க எல்லாம் இப்பவே ராகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி ஓகே. உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
7: ரெண்டு, ஒருத்தர் சொன்னால் என் அம்மாவும் அப்பாவும் கோச்சிப்பாங்க ரேடியோவில் பார்த்துட்டு.
6: அப்போ இப்போ என்னதான் சொல்ல போறீங்க?
7: அம்மாவும் அப்பாவும்.
6: அப்படி வாங்க, ரெண்டு பேரும் முடிக்கும்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
7: வீட்டுக்கு
6: போன உடனே ஹோம்வொர்க் எழுதிடுவீங்களா இல்ல அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுவீங்களா?
7: சாப்பிட்டு அதுக்கப்புறம்.
6: சூப்பர், பட் எப்படியோ ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரி ஓகே, உங்களுக்கு ரைம்ஸ் ஏதாச்சும் தெரியுமா?
7: ஸ்டோரி புக் தெரியும்.
6: சொல்லுங்க.
7: இட்ஸ் டைம் டு ரீட் அ ஸ்டோரி, ஸோ கிளைம் கம் அபவ் வித் மீ. வி கேன் செயில் அ ஸ்டோரி போட் அக்ராஸ் அ மேஜிக் சி. வி கேன் விசிட் ஜங்கிள்ஸ் ஆர் ரப் நோஸ் வித் அ பியர்.
6: வாவ், சூப்பர். சரி, இந்த ரைம்ஸோட ஆத்தர் நேம் என்ன?
7: பாபி கேட்ஸ்.
6: பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ரைம்ஸ். சரி, யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸை?

0: தான்.
1: ஓகே ஓகே, சரி. எப்படி நீங்கள் ரைம்ஸ் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: வெல்கம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏ அனு, ஏற்காடு பிளவர் ஷோ போகணும், டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
4: என்னமா வேணும்?
3: இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போட்டு பாக்கலாம்.
4: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும்? அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
3: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
5: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: சோனா

0: எட்டுல சக்கலக்க குட்டீஸ்.
1: தக்காளி நல்லா நறுக்கி எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் ஒண்ணு, பூண்டு நாலு பல்லு நசுக்கி எடுத்துக்கணும், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், ரசப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 4.5 கப்பு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு. அடுத்ததா தாளிக்கிறதுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகாய் ஒண்ணு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பச்சரிசியும் துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா அது கூடவே பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடணும். இந்த இடத்துல நம்ம மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை இது கூடவே சேர்த்து அதுக்கப்புறமா புளி தண்ணி, ரசம் பொடி, உப்பு, தண்ணி இது எல்லாமே தேவையான அளவு ஊத்திட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா விசில் அடங்கினதுக்கு அப்புறம் லாஸ்டா இதுக்கு மேல லைட்டா கொத்தமல்லி இலைய தூவி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி எடுத்துட்டு போய் தட்டுல வச்சோம்னு வைங்களேன், அப்படியே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள காலி ஆயிடும். அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. அது மட்டும் இல்லாம ரசம் சாதம் அப்படின்றத சாதம் தனியா ரசம் தனியா வச்சுதான் சாப்பிட்டு நமக்கு பழக்கம். சோ இப்படி சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்டும் ரொம்ப பிடிச்சு போயிடும். எப்பயுமே ரசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வைப்போம். இதுல நம்ம வந்து ரசப்பொடி சேர்த்து செய்யறோம் இல்லையா, சோ அதனால இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நைட் டின்னரா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அதோட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், ஊறுகா இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் இருக்கு, அதோட பேர் பண்ணி கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எப்பயுமே சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. அதோட இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்கள எஜுகேஷன் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க வந்து இப்போ ஸ்டடீஸில் பின்தங்கி இருக்காங்க, மார்க்ஸ் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தனியாக நம்ம கேர் எடுத்து ஒரு சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் மேம்?
4: ஒரு ஆசிரியரை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும். ஒரு வகுப்பறைக்குள்ளார நம்ம சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் 30 குழந்தைங்க வந்து பின்தங்கிய மாணவர்களாக தான் ஓரளவுக்கு இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எதுவுமே தெரியாத பசங்க ஒரு 10 பேராவது நமக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. நமக்கு வந்து மீத்திரன் மாணவர்கள் வந்து அவங்க கண்டிப்பாக படிச்சுக்குவாங்க, நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய பணியை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பணியை நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் படிச்சுக்குவாங்க. ஒரு ஆசிரியராக நம்மளுடைய ஃபோக்கஸ் பூரா எந்த மாணவர்கள் மேலே இருக்கணும் அப்படின்னா கற்றலில் பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நாம் வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கற்றலில் பின்தங்கி இருக்க மாணவருக்கு மேப் சரியாக வரும், அதுவே இன்னொரு பையனுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மேப்பை தப்பு தப்பாக தான் பண்ணுவான், 1 மார்க்கெல்லாம் ஈஸியாக வரும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பையனை பாஸ் பண்ணவும் வைக்கணும், அவனுக்கு அந்த கற்றலில் அவனை அந்த வகுப்பறை சூழலுக்கு கொண்டு வந்துட்டு இது அவனுக்கு க்ரோத் த்ரூ பண்ணணும் அப்படின்னா எது அவனுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கட்டாயம் அதை நம்ம திரும்ப திரும்ப அவனுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த பின்தங்கி இருக்க மாணவர்களை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வர திறமை ஆசிரியர்கள் கையில் இருக்குது.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்டடீஸில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே கேட்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்கள கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானுமே நிகழ்ச்சியில் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அடுத்ததாக 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் எதுவுமே இல்லைங்க. எல்லாருக்குமே வந்துட்டு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னாலுமே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுதான் காட்டு.

0: நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காட்டெருமையை வந்துட்டு ஒயிட் சாக் கவுர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட காலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்துட்டு சின்ன சின்ன ரோமங்கள் இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் அருமையாக தான் இருக்கும், ஆனால் தூரமாக இருந்து ரசிக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. நான் கடைசியாக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய நடூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்து பேசியிருந்தேன். அப்போ அவர்கிட்ட வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நீங்களே கேளுங்களேன்.
1: வனவிலங்கு இருக்குங்க சார், காட்டு எருமை அதிகபட்சமாக ஆகி போயிடுச்சுங்க. மயில் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சுங்க, அது அளவு கடங்காத இடத்துல இருக்குதுங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு போட்டுட்டு இருந்தாங்க. மொச்சக்கொட்டை, சோளம், இந்த ஆரியம் இதெல்லாம் கேழ்வரகு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதையுமே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச இடத்துல போட முடியாமல் இருக்குது. அதுக்கு என்னென்னா மயில் எல்லாம் சாப்பிட்டு விடுது. மயில் ஒரு பக்கம்னா காட்டு எருமை ஒரு பக்கம். இதனால் அந்த வேலையை எதுவுமே செய்கிறது இல்லைங்க. ரெண்டாவது காட்டு எருமனால மக்களுக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்குதுங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு வருஷத்துக்குமா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாண்டியிலே மதித்து கொண்டு பிடிச்சிங்க. இந்த மாதிரி இருக்காட்டில் ஒரு நாலஞ்சு எடுத்து தான் இருக்குங்க இந்த எருமையினால். ஆமாம், அதே வேணுங்கிறது மட்டும் இல்லை, அது போகிற வழியில் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அவ்வளோதாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார்.
0: நேர்களே, ரொம்ப அருமையாக தமிழ் செல்வன் அண்ணா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. உண்மையாலுமே வந்துட்டு காட்டெருமைகள் நம்மளை தாக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. எதாக இருந்தாலுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் காட்டெருமையை தூரமாக இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுக்கோங்க. அது போனதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணி போங்க. காட்டெருமை இருக்குன்னு சொல்லிட்டு ஆரன் அடிச்சுட்டு பக்கத்தில் போயிட்டு ஷூ ஷூன்னு சொன்னோம் அப்படின்னா திருப்பி நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு தான் வந்துட்டு சேஃப்டி இருக்காது. ஸோ பார்த்து போங்க, பார்த்து வாங்க. காட்டெருமைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே தூரமாக நின்றுக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kulangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. என்ன நேயர்களே, சுதந்திர கலைஞர்களோட பாடலை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து நம்ம ஏற்காடு மக்கள் பாடின பாட்டை கேட்கலைன்னா எப்படி? நான் சில பல நாளுக்கு முன்னாடி ஏற்காடுக்கு போயிருந்தப்போ லேக் இருக்கு இல்லையா, அந்த லேக்குக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்துட்டு வண்டி கடை வச்சிருந்தாங்க. அந்த வண்டி கடையில வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னங்க பசி எடுத்ததுன்னு. அப்படியே பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அந்த அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா இங்கெல்லாம் நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டு பாடுறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா வந்துட்டு வெக்கப்பட்டு ஒரு மாதிரி சிரிச்சாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம, அக்கா சொல்லுங்கக்கா யாராவது இருந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு கலை கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காடு மக்களோடது அப்படின்னு சொன்னப்ப, தம்பி நீங்க எங்க தேடிட்டு இருக்கீங்க, நானே நல்லா பாடுவேன் அப்படின்னாங்க. இதை நான் ஈஸியா சொல்லிட்டேங்க, ஆனா இதை சொல்றதுக்கு அவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்களோட பாடலையும் கேட்டுடுவாங்க.
7: ராஜலட்சுமி ஏற்காடு. பாவ படந்தத பாருங்கம்மா, பாவ பத்தி படந்தத பாருங்கம்மா, பாவ பழம் போல நம்ம பொண்ணுங்க பல்லு வருத்தைய பாருங்கம்மா, ஆன வரத பாருங்கம்மா, ஆனா அதட்டி வரத பாருங்கம்மா, ஆன மேல வரும் நம்ப ராசாவ அதட்டி சம்பளம் கேளுங்கம்மா, குதிரை வரத பாருங்கம்மா, குதிரை கும்பிட்டு வரத பாருங்கம்மா, குதிரை மேல வரும் நம்ப ராசாவ கும்பிட்டு சம்பளம் கேளுங்கம்மா, சாந்து பூசின திண்ணையில சும்மா ரோந்தடிக்கிற மேஸ்திரி, சம்பளம் கேட்ட கோவம்மா, நாங்க சும்மா போறப்பட்டு போவோம்மா, பாவ படந்தத பாருங்கம்மா, பாவ பத்தி படந்தத பாருங்கம்மா, பாவ பழம் போல நம்ம பொண்ணுங்க பல்லு வருத்தைய பாருங்கம்மா, ஆன வரத பாருங்கம்மா, ஆன அதட்டி வரத பாருங்கம்மா, ஆன மேல வரும் நம்பரா

0: சவை அதட்டி சம்பளம் கேளுங்கம்மா, குதிரை வரத பாருங்கம்மா, குதிரை கும்பிட்டு வரத பாருங்கம்மா, குதிரை மேல வரும் நம்பர சவை கும்பிட்டு சம்பளம் கேளுங்கம்மா. சாந்து பூசின திண்ணையில் சும்மா ரோந்தடிக்கிற மேஸ்திரி, சம்பளம் கேட்ட கோவம்மா, நாங்கள் சும்மா போறப்பட்டு போவோம்மா. பாவப்பழம் போல நம்ம பொண்ணுங்க பல்லு வரு செய்ய பாருங்கம்மா. ஆன வரத பாருங்கம்மா, ஆனா அதட்டி வரத பாருங்கம்மா, ஆன மேல வரும் நம்பர சவை அதட்டி சம்பளம் கேளுங்கம்மா. குதிரை வரத பாருங்கம்மா, குதிரை கும்பிட்டு வரத பாருங்கம்மா, குதிரை மேல வரும் நம்பர சவை கும்பிட்டு சம்பளம் கேளுங்கம்மா. சாந்து பூசின திண்ணையில் சும்மா ரோந்தடிக்கிற மேஸ்திரி, சம்பளம் கேட்ட கோவம்மா, நாங்கள் சும்மா போறப்பட்டு போவோம்மா. பாவ படந்ததை பாருங்கம்மா, பாவ பத்தி படந்ததை பாருங்கம்மா, பாவப்பழம் போல நம்ம பொண்ணுங்க பல்லு வரு செய்ய பாருங்கம்மா. ஆன வரத பாருங்கம்மா, ஆனா அதட்டி வரத பாருங்கம்மா, ஆன மேல வரும் நம்பர சவை அதட்டி சம்பளம் கேளுங்கம்மா. குதிரை வரத பாருங்கம்மா, குதிரை கும்பிட்டு வரத பாருங்கம்மா, குதிரை மேல வரும் நம்பர சவை கும்பிட்டு சம்பளம் கேளுங்கம்மா. சாந்து பூசின திண்ணையில் சும்மா ரோந்தடிக்கிற மேஸ்திரி, சம்பளம் கேட்ட கோவம்மா, நாங்கள் சும்மா போறப்பட்டு போவோம்மா.
1: ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இந்த பாடலை பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்ஐ 9787700107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போய் அந்த அக்கா கிட்ட சொல்லுவேன், அந்த அக்கா இன்னும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதனால தான் தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையில நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய சில ஒலிகள், மரங்கள்ல இருந்து வரக்கூடிய சத்தங்கள், புதர்கள்ல தொடர்ந்து கேட்கக்கூடிய சின்ன சின்ன அதிர்வுகள், இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினங்களை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பூச்சிக்குழுவை சேர்ந்த ஆட்சனோரின்சா அப்படின்ற பூச்சியை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த பூச்சி நம்ம ஏற்காட்டிலையுமே பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த குழுல சிகாடாக்கள், இலைத்தாவிகள், மரத்தாவிகள், தாவரத்தாவிகள் மற்றும் உமிழ்நீர் பூச்சிகள் மாதிரியான பல பூச்சிகள் இந்த ஒரு பூச்சிக்குழுல இருக்குங்க. இது எல்லாமே ஹெமிட்டேரா அப்படின்ற பூச்சி வரிசையை சேர்ந்ததா இருக்கு. ஆட்சனோரின்சா அப்படின்ற பெயர் கிரேக்க மொழி சொற்கள்ல இருந்து வந்ததுங்க. கழுத்து மற்றும் மூக்கு அப்படின்றதான் இந்த சொல் இணைந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். நேர்களே, இந்த பூச்சிகள் உலகம் முழுசுமே பரவி வாழுது. காடுகள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் புல்வெளிகள் அப்படின்னு தாவரங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இதை நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாமே தாவர உண்ணிகள் தாங்க. அதாவது தாவரங்களோட சாற்ற உறிஞ்சி உணவா எடுத்துக்கும். ஆனா சில நேரங்கள்ல இது தாவர வைரஸ் மற்றும் பூஞ்சை நோய்களை பரப்பும் காரணிகளா மாறுதுங்க. அதனால விவசாயத்துல இதுக்கு முக்கிய இடம் இருக்கு. இந்த குழுல மிகவும் பிரபலமானது அப்படின்னா சிகாடாக்கள் தான். கோடை காலங்கள்ல மரங்கள்ல இருந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய அந்த கூர்மையான சத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரம் பக்கத்துல போனாலே கீச் கீச்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கு காரணம் இந்த சிகாடாக்கள் தாங்க. சில ஆட்சனோரின்சா இனங்கள் மனிதர்களால கேட்கக்கூடிய ஒலிகளை உருவாக்குது. சில இனங்கள் தரை அதிர்வுகள் மூலமா தகவல் பரிமாற்றம் செய்யுது. அதாவது ஒலி மூலம் உன்னோட ஒண்ணு தொடர்பு கொள்ளுதுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாம்புகள் இருக்கு இல்லையா, பாம்புகள் வந்துட்டு அதிர்வுகளை வச்சுதான் மனிதர்கள் வராங்களா இல்ல உணவு நம்ம பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரிதான் இந்த சிகாடாக்களோட சில சத்தமுமே. சில இடத்துல சிகாடாக்களோட சத்தம் பல நூறு மீட்டர் தொலைவுல இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு வலிமையானதா இருக்கும். குறிப்பா கோடை காலங்கள்ல புதர்காடுகள்ல அதோட சத்தம் இயற்கையோட தனித்துவமான இசைய மாதிரியே இருக்குங்க. இந்த குழுல இருக்கக்கூடிய இலைத்தாவிகள் மற்றும் மரத்தாவிகள் ரொம்பவுமே சின்னது. ஆனா அது அசாதாரணமான தாவும் திறன் கொண்டதா இருக்கு. சில பூச்சிகள் தங்களோட உடல் அளவை விட பல மடங்கு உயரத்துக்கு தாவ முடியுங்க. அது மட்டும் இல்லாம இதோட இளம் உயிரிகளும் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். உமிழ்நீர் பூச்சிகளோட இளம் உயிரிகள் தங்களை பாதுகாக்க நுரையாலான ஒரு படலத்தை உருவாக்குது. அதனால அது ஸ்பிட்டல் பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஆட்சனோரின்சாவோட வகைப்பாட்டை பத்தி விஞ்ஞானிகளுக்கு இடையிலேயே நீண்ட காலமான விவாதம் இருந்துட்டு தான் இருக்கு.

இது ஒரே பரிணாம குழுவா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுதுங்க. சமீபத்திய ஆய்வுகள் இந்த குழு உண்மையிலேயே ஒரே பரிணாம மரபை சேர்ந்தது அப்படின்றத ஆதரிக்குதுங்க. நேர்களே, நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய சின்ன பூச்சிகளுக்குள்ள கூட எவ்வளவு சிக்கலான உலகம் இருக்கு பாருங்களேன். அதோட ஒளி, நடத்தை, வாழ்க்கை முறை எல்லாமே இயற்கையோட அதிசயங்கள் தாங்க. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன உயிரினங்களையும் நம்ம மதிச்சு நடந்துப்போம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஆறுகள் ஓடக்கூடிய

இடங்களில் மனித நாகரிகங்கள் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஆறுகளோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்த மக்களோட கதைகள் பல நேரங்களில் மறைஞ்சு போயிடுதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த அஞ்சாவது பகுதியில் யோர்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். யோர்டா மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு விக்டோரியா மற்றும் தெற்கு நியூ சவுத் வேர்ல்ஸ் பகுதியோட வாழ்ந்த பழங்குடி மக்கள் தாங்க. குறிப்பாக கோல்ஃபன் மற்றும் முர்ரே ஆறுகள் சங்கமிக்கும் பகுதி இவங்களோட பாரம்பரிய வாழ்விடமாக இருந்தது. நேர்களே, யோர்டா யோர்டா அப்படின்ற பேரு அவங்களோட மொழியில இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தமாங்க. இந்த யோட்டா அப்படின்ற சொல்ல ரெண்டு முறை சொல்றதுல இருந்து வந்ததான் அந்த யோர்டா அப்படின்றது. இது அந்த பகுதி பழங்குடி மக்களோட அடையாள முறைகள்ல ஒன்றாவுமே இருக்குங்க. யோர்டா யோர்டா மக்கள் பேசக்கூடிய மொழி யோர்டா யோர்டா மொழி. இது பாமானியுங்கன் மொழி குடும்பத்தோட தொடர்புடையதா இருந்ததுங்க. இந்த மொழி முர்ரே ஆற்றின் இருபுறங்கள்லயும் பரவலா பேசப்பட்டது. இன்னைக்கும் அதோட சில சொற்கள் குடும்ப மரபா பரவி வருதுங்க. இந்த குழுல வாழ்க்கை ஆறுகளோட நெருக்கமா இணைஞ்சிருந்தது. மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து பயன்படுத்துதல், இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இருந்தது. யோர்டா யோர்டா மக்கள் பல குழுக்களா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்த நிலப்பகுதி மற்றும் சமூக அமைப்புகள் இருந்ததுங்க. அவங்களோட சமூக அமைப்பு மிகவும் ஒழுங்குமுறையோடையும் இருந்தது. நேர்களே, ஐரோப்பியர்கள் ஆஸ்திரேலியால குடியேறினதுக்கு அப்புறம் யோர்டா யோர்டா மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. நோய்கள், நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் காலனித்துவ கொள்கைகள் காரணமா அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆனா அவங்க தங்களோட உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு தாங்க இருக்காங்க. 1995 வருஷம் யோர்டா யோர்டா மக்கள் பூர்வீக நில உரிமை கோரிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கு ஆஸ்திரேலியாவோட மிக முக்கியமான பூர்வீக உரிமை வழக்குகள்ல ஒன்னா மாறி இருக்கு. வழக்குல வெற்றி கிடைச்சப்பையும் அது ஆஸ்திரேலியாவில பழங்குடி உரிமைகள் பத்தி பெரிய விவாதத்தை உருவாக்குனதுங்க. அதுக்கப்புறம் 2004 வருஷம் விக்டோரியா மாநில அரசாங்கம் மற்றும் யோர்டா யோர்டா மக்களிடையே ஒரு முக்கியமான கூட்டுறவு மேலாண்மை ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதுக்கப்புறமா தான் பார்மா தேசிய பூங்கா மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள் போன்ற பகுதிகளில் நிர்வாகத்துல யோர்டா யோர்டா மக்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டதுங்க. நேர்களே, யோர்டா யோர்டா மக்களோட கலாச்சாரம், இசை மற்றும் சமூக போராட்டங்கள்லயும் பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. வில்லியம் கூப்பர், சர் டக்ளஸ் நிக்கோலஸ், மார்கரெட் டக்கர் போன்ற பல முக்கிய சமூக ஆர்வலர்கள் இந்த சமூகத்தில இருந்து வந்தவங்க தான். அவங்க பழங்குடி மக்களோட உரிமைக்காக குரல் கொடுத்த முன்னோடிகள். அது மட்டும் இல்லாம யோர்டா யோர்டா மொழியில பாடப்பட்ட இங்கர்ரா புரா ஃபெர்ரா அப்படின்ற பாடல் உலகளவுல கவனம் ஈர்த்ததுங்க. இது பழங்குடி இசை மரபோட ஒரு ஆழமான எக்ஸாம்பிள் தான். நேர்களே, யோர்டா யோர்டா மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. நிலம் அப்படின்றது வெறும் சொத்து மட்டும் இல்லைங்க, அது நினைவுகள், மரபுகள் மற்றும் தலைமுறைகளோட ஆன்மாதான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நான் இப்ப விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவ வேணேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில கும்கி யானைகளோட தலைவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலீம் அப்படின்ற யானையோட நினைவுகளையும் அந்த யானையோட கலீம் யானையோட கதையையும் தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த அடிவார வனப்பகுதிகள், காட்டு யானைகள், அதற்கப்புறம் இன்னும் சில வன விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான யானைகள் இருக்கும். அந்த பகுதிகளில் யாராவது டிராவல் பண்ணால் யானைகளை பார்க்காம இருக்க முடியாது. அந்த வனப்பகுதியில் இருந்து உணவு, அதற்கப்புறம் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் வந்து மலை அடிவார கிராம பகுதிக்குள்ளார வந்து வரதுனால இரவு நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே நடந்திருக்குதுங்க. நிறைய பயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு வந்து உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த கிராம பகுதிக்குள்ளார நுழைஞ்சு தொடர்ச்சியாக சேதங்கள் ஏற்படுத்தக்கூடிய காட்டு யானைகளை சமாளிக்கிறதுக்கு, அதை விரட்டுறதுக்கு, பிடிச்சு செல்றதுக்கு கும்கி யானைகள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. இந்த கும்கி யானைகளோட தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை தான் கலீம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆப்ரேஷன்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு யானை தான் கலீம் யானை. இந்த யானைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதுமலை, அதுக்கப்புறம் ஆனைமலை புலிகள்

காப்பகத்தில் பராமரிக்கப்படுற ஒரு யானைகளாக வந்து இருந்திருக்குங்க. முதுமலை யானைகள் முகாமில் நிறைய யானைகளும், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கம்முத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைகள் முகாமில் நிறைய யானைகளும் இருக்குதுங்க. கும்கி யானை அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது கலீம் அப்படின்ற ஒரு யானை தான். காட்டு யானைகளை வந்து விரட்டுறதுல ஒரு பயங்கரமான தேர்ச்சி பெற்ற ஒரு யானை, காட்டு யானைகளை பிடிக்கிறதுலேயும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யானை தான் கலீம். ஒரு பயங்கரமான தோற்றத்தில் பெரிய தந்தங்களோடு இருக்கக்கூடிய காட்டு யானைகளையே பயப்பட வைக்கக்கூடிய ஒரு யானை கலீம். அதனால் இந்த கலீம் அப்படின்ற யானை தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லையும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அங்கே இருக்கிற காட்டு யானைகளையும் வந்து பிடிக்கிறதுக்கும் இந்த ஒரு யானை பயன்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து கலீம் அப்படின்ற யானையை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் ஒரு யானையோட கதையை சொல்லிட்டு இருக்கேன். கலீம் அப்படின்ற ஒரு கும்கி யானை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேமஸாக இருக்கிறது மட்டுமே இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காட்டு யானைகளை பிடிக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் இந்த கும்கி யானை களிம் பயன்படுத்தப்படுதுங்க. 1970 காலகட்டம், அப்போ களிம் அப்படின்ற யானை ஒரு சின்ன யானையாக இருந்ததுங்க. களிம் அப்படின்லாம் பேர்லாம் இல்லை. அந்த ஒரு காலகட்டங்கள், 70 காலகட்டங்களில் தான் முகாம்களில் அந்த யானையை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனமலை இருக்கு இல்லைங்களா, அங்கே பக்கத்தில் டாப் ஸ்லீப், நிறைய பேர் அந்த இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து வீடியோஸில் தான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் வந்து தோணியிருக்குங்க. அங்கே மரங்களை சுமந்து செல்கிறதுக்கு நிறைய யானைகளோட தேவை அதிகமாக இருந்திருக்குங்க. 1972 பார்த்திங்க அப்படின்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் ஹாசனூர் அப்படின்ற ஒரு வனப்பகுதி, அப்போ ஒரு 7 வயது யானை அதோட தாயை பிரிஞ்சு அந்த இடத்துல தனியாக சுற்றிட்டு இருந்திருக்குங்க. அந்த காட்டு யானையை வந்து பிடிச்சு அதற்கு களீம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் அந்த ஒரு யானைக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டதுங்க. இந்த ஒரு யானைக்கு பயிற்சி அளித்தது யார் அப்படின்னா பழனிசாமி அப்படின்ற ஒரு யானை பாகன். அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யானைக்கு பாகனாகவும் நியமிக்கப்பட்டாருங்க. அதற்கப்புறமா பிற்காலங்களில் அவருடைய மருமகன் மணி வந்து அந்த யானையோட களீம் அப்படின்ற யானையோட பாகனாக நியமிக்கப்பட்டாருங்க. ஆரம்பத்தில் இந்த களீம் அப்படின்ற யானை மரங்களை சுமந்து செல்றதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதுங்க. ஒரு கட்டத்தில் அந்த பகுதிகளில் மரங்கள் வெட்டுறதுக்கும் தடை விதிக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளார புகுந்து பயிர் சேதங்கள் ஏற்படுத்துகிற காட்டு யானைகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. பல பகுதிகளுக்கு போயிட்டு காட்டு யானைகளை விரட்டியிருக்கு, நிறைய காட்டு யானைகளை பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 பக்கமான ஆப்ரேஷன்களில் களிம் யானை வந்து பங்கு பெற்றதுக்குங்க. தொடர்ந்து இந்த யானையோட நினைவுகளை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாரும் போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லிகிட்ருக்கேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு யானையோட ஒரு கதை, யானையோட நினைவுகளை சொல்லிகிட்ருக்கேன். கலீம் அப்படின்ற ஒரு கும்கி யானை. நிறைய பேர் வந்து இந்த யானையை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த யானை பங்கு பெற்ற முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு காட்டு யானை வந்து அட்டகாசம் பண்ணி

இருக்கு ஒரு வனப்பகுதியில். அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த யானையை வந்து விரட்டுறதுக்கோ இல்லை பிடிக்கிறதுக்கோ வந்து இந்த களிம் அப்படின்ற யானை வந்து பயன்படும். அதுதான் வந்து ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த களிம் அப்படின்ற யானையை வச்சு முன்னெடுப்பாங்க. அப்படி 2013 பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் அந்த ஊருக்குள்ளார ஒரு 6 காட்டு யானைகள் வந்து உள்ளார நுழைஞ்சிருச்சுங்க. இதை பிடிக்கிறதுக்கு களிம் யானை அப்படின்றத ஒரு யானை வந்து முக்கியமான பங்காற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆந்திரா திருப்பதி அந்த தேவஸ்தான பகுதிகளில் சுற்றி தெரிஞ்ச காட்டு யானைகளை பிடிக்கிறதுக்கும் களிமோட பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுங்க. இந்த யானைகள் அப்படின்றப்ப அதை பார்த்துக்கிற பாகன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. யானை அதை கிட்ட போகிறதுக்கு கூட எல்லாரும் பயந்துப்போம், தூரத்துலேருந்து அப்படி அதோட அழகை ரசிப்போம். ஆனால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய உருவம் கொண்ட அந்த யானைகள் ஒரு குழந்தைங்க மாதிரி அவங்களுடைய பகன்கிட்ட இருப்பாங்க. பல யானைகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய களிம் அப்படின்ற அந்த காட்டு யானை, அந்த யானையோட பாகன் மணி அவர்கிட்ட ஒரு சின்ன குழந்த மாதிரி இருக்குமாங்க. அதாவது மணி அவரோட ஃபேமிலியில் ஒருத்தராக அந்த களிமை பார்ப்பாராங்க. எப்பயுமே ஒரு கூடுதல் அக்கறை, அதை நல்லா பார்த்துக்குவாருங்க. அதே மாதிரி மணி அவங்களுடைய ஒய்ஃபை காட்டு யானைகள்கிட்ட இருந்து களிம் யானை வந்து காப்பாற்றிருக்குங்க. அதே மாதிரி மணியை ஒரு முறை வந்து புலி நெருங்கி வரும்போது அவரையும் வந்து இந்த களிம் யானை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. இப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே இருந்ததுங்க. தொடர்ந்து இந்த யானையோடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வந்தா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின் சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின் சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள். அதை குப்பையில் இட வேண்டாம், பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு யானையோட, கும்கி யானையோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கலீம் அப்படின்ற ஒரு யானையோட நினைவுகள், அந்த யானையோட கதை. சில கும்கி யானைகள் காட்டு யானைகளை பார்த்தா ஓரளவுக்கு ஒரு பயப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் இந்த கலீம் அப்படின்ற அந்த காட்டு யானை எந்த யானையாக இருந்தாலும் அந்த பயம் இல்லாமல் துணிஞ்சு அந்த காட்டு யானைகளை வந்து விரட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது யானை கூட்டத்தில் சில யானைகளை மட்டும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த யானைகளை கூட கண்டுபிடிக்கிற ஒரு திறமை கலீம் அப்படின்ற இந்த கும்கி யானைக்கு வந்து இருந்ததுங்க. அதே மாதிரி யானைகளுக்கு மதம் பிடிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மதம் பிடிச்சா ரொம்ப யானை வந்து ஆக்ரோஷமாக இருக்கும், யாரும் கிட்டேயே போக முடியாது. ஆனால் இந்த மதம் பிடிச்ச ஒரு காலகட்டத்தில் கூட பாகன்கள் கிட்ட போகக்கூடிய ஒரே யானை கலீம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த கலீம் யானை மதம் பிடிக்கிற காலத்துலேயும் எதுவுமே வந்து பாகனை வந்து பண்ணாதுங்க. இதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நிறைய இன்டர்வியூவில். அதே மாதிரி அந்த மதம் பிடிச்சிருக்கிற காலகட்டங்களில் ஆப்ரேஷன்கள்லையும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு அந்த கும்கி யானையோட கலீம் அப்படின்ற யானையோட பாகன் மணி அவர்கள். குறிப்பாக இந்த யானையை பார்த்துக்கிறதுக்காக, இந்த கலீம் அப்படின்ற யானைக்காக பாகன் மணி பண்ணியிருக்க தியாகங்கள், பாகன் மணி அவர்கள் பண்ணியிருக்கிற தியாகங்கள், யானைக்காக வெளியூர்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அவர் தவிர்த்துருவாங்க. அதே மாதிரி அவர் சந்தைக்கு போகிற ஒரு வழக்கம் உடையவர். அப்படி பொள்ளாச்சி சந்தைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவரோட குழந்தைகளுக்கு என்ன ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலீம் அப்படின்ற யானைக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவாருங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தராகவே பார்த்துருக்கிறார். அதே மாதிரி யானை பாகன் மணி அவர்களுடைய பேர குழந்தைகள் அந்த கலீம் யானையை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா எல்லாருமே அப்படி ஆச்சரியத்தில் திகழ்வாங்க. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். உண்மையிலே வந்து இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. தொடர்ந்து இந்த கலீம் அப்படின்ற யானையோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு கலீம் அப்படின்ற ஒரு யானையோட, கும்கி யானையோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த கும்கி யானை கலீமுக்கும் அந்த யானையோட பாகன் மணி அவர்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. அதாவது மணி அவர்களுடைய பேர குழந்தைகள் அந்த கலீம் யானையை வந்து தாத்தான்னு கூப்பிடுவாங்களாம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா வந்திருக்குங்க. அதே மாதிரி இவர் எப்பயாச்சும் சந்தைக்கு போனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர மாதிரி அந்த கலீம் யானைக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவாருங்க. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பாசமாக அவர் வந்து இருந்திருக்கிறாருங்க. இந்த கலீம் அப்படின்ற அந்த கும்கி யானை 99 ஆப்ரேஷன்களில் பங்கு பெற்றிருக்குங்க. அது எல்லாமே வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. 99 ஆப்ரேஷன்களில் பங்கு பெற்ற கலீம் யானைக்கு 60 அந்த ஒரு காலகட்டங்களில். அப்போ வனத்துறையினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கோழிகமுத்தி யானைகள் முகாமில் நடந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அதிகாரிகள், வனப்பணியாளர்கள், அதற்கப்புறம் ஓய்வு பெற்ற அந்த கலீம் கும்கி யானை பங்கு பெற்றாங்க. அந்த யானைக்கு வந்து சல்யூட் வச்சு மரியாதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ அந்த கலீம் யானையும் அதோட தும்பிக்கையை தூக்கி அதோட சத்தத்தை வந்து ஏற்படுதுங்க. அப்போ கலீம் யானைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனத்துறையினர் பிரியா விடை கொடுத்துருந்தாங்க. 99 ஆப்ரேஷன்கள் வெற்றிகரமாக. 100 ஆப்ரேஷனுக்காகவும் அந்த கலீம் யானை பயன்படுத்துகிறதா இருந்தது. கலீம் பிறந்த ஹாசனூர் அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற தாளவாடி கிராம பகுதியில் கருப்பன் அப்படின்னு

ஒரு காட்டு யானை அதிக அளவில் பயிர் சேதங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதை பிடிக்கிறதுக்கு களிம் வந்து போனாங்க, களிம் யானையை வந்து கொண்டு போனாங்க. ஆனால் சரியான ஒரு டைம் கிடைக்காதனால அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து கேன்சல் ஆனிச்சிங்க. 100வது ஆப்ரேஷன் வந்து நடைபெறாமல் முடிஞ்சதுங்க. அதற்கப்புறம் களிம் யானைக்கு வந்து ஓய்வு அறிவிக்கப்பட்டதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக அந்த ஒரு பகனோட நெருக்கமாக இருக்கிற அந்த களிம் யானை அன்னைக்கு வந்து 99 ஆப்ரேஷனுக்கு அப்புறமா ஓய்வு பெற்றது. இந்த யானையோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.